0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

தமிழ்

0: என்ன
1: பண்ணிக்க கிழமைகள் காலை ஏழு மணி மாலை ஆறு வரை கலம் கடும் வாழ்வாடல்கள் கேட்டும் இடுங்கள்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம்புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். கடலிலே பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கடல் நீரால் உடல் நனையத்தான் செய்யும். நீ ஏன் என்னுடைய உடலை நனைத்து விட்டாய்? உடையெல்லாம் நனைந்து விட்டது. அந்த ஈரப்பதத்தின் காரணமாக என்னால் சுதந்திரமாக சௌகரியமாக இருக்க முடியவில்லை என்று கடலிலே இறங்கிய பிறகு கடல் நீரை பார்த்து நாம் கோபப்படலாமா? அதை ஒரு புகாராக நாம் தெரிவிக்கலாமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த ஈரப்பதத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த கசகசப்பான உணர்வை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதையெல்லாம் கடந்து அந்த கடல் அலைகளோடு போட்டியிட்டு நாம் நீந்த வேண்டும். அப்போதுதான் நாம் கரையேற முடியும். பல பேர் வாழ்க்கை என்னும் கடலிலே இறங்கிவிட்டு இங்கே பிரச்சனை வருகிறதே, சோதனை வருகிறதே, சவால்கள் வருகின்றனவே என்று சதாசர்வ காலமும் வாழ்க்கையை பற்றி புகார் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள், குறைபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுதானே அதனுடைய இயல்பு. கடல் நீரிலே நீச்சல் அடிப்பதிலே இருக்கக்கூடிய அசௌகரியங்களை எல்லாம் கவலைக்குரிய ஒன்றாக கருதுவதை காட்டிலும் கடலில் இறங்கிவிட்ட பிறகு அந்த அலைகளினுடைய வேகத்தையும் கடல் நமக்கு தருகின்ற அனைத்து அசௌகரியங்களையும் சவாலாக நினைத்து நம்முடைய ஆற்றலை ஒன்று திரட்டி நாம் அந்த கடல் நீரிலே நீந்த முயற்சிக்கும் பொழுதுதான் நாம் ஒரு சாகச வீரனாக உயர முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளக்கூடிய சூழல் எதுவாக இருந்தாலும் அதை வெல்லுவதற்கு உரிய திறமையை நமக்குள்ளே தேடி கண்டு

சவால்களையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சாதனை வீரன் நான் என்று நிரூபிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கை என்னும் கடலிலே உற்சாகமாக நாம் நீந்த வேண்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஹலோ ரைட்டர்ஸ், ஹலோ 1 2 3, ஹலோ.
2: யோ, என்னையா குறகுறன்னு கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில?
1: பேட்டிக்காரன் பார்ட்டி நடத்தும் அய்யூப் நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன்.

0: உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Oh my God!

தமிழ் 89.4. We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. அமைதி என்பது ஆகச்சிறந்த ஒரு ஆயுதம். அதை எங்கே, எப்போது, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் பலர் அப்படி அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பதில்லை. யாரோ இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற விஷயத்தை பற்றி ஓரளவிற்குத்தான் நமக்கு தெரியும். முழுமையாக அதை பற்றி தெரியாது எனும் போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். மாறாக, அதை பற்றித்தான் எனக்கு தெரியுமே என்று தெரிந்த அளவிலே, இன்னும் சொல்ல போனால் தெரியாததையும் கூட சேர்த்து அந்த இடத்திலே உளறி கொட்டி அவர்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி தானும் வம்பை விலைக்கு வாங்குவதுதான் பலரினுடைய வழக்கமாக இருக்கிறது. உண்மையில் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாத போது அங்கே கட்டாயம் நாம் அமைதி காக்க வேண்டும். அதுபோல நாம் உணர்வின் வசப்பட்டு நிற்கும் பொழுது, அது எப்படிப்பட்ட உணர்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிக கோபமாக இருக்கும் போதும் அமைதி காக்க வேண்டும், பேசக்கூடாது. வார்த்தைகள் தடித்து விடலாம், தீய வார்த்தைகள் வெளிப்படலாம், அது பெரும் பிரச்சனைகளை இழுத்து விடலாம். அதே போல நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் கூட முடிந்தவரை அமைதியாக இருப்பது நல்லது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியினுடைய தாக்கத்தினால் என்ன செய்வோம், அப்போதும் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டு விடுவோம். அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் மகிழ்ச்சியான செய்தியை யாரேனும் வந்து சொன்னால் என்ன செய்வார்கள், உடனே தங்கள் கழுத்தில் இருக்கின்ற ஆபரணம் ஒன்றை கழற்றி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். அது அரசர்களுக்கு தகும். நாமும் கூட பல நேரங்களிலே அப்படித்தான், மகிழ்ச்சியின் மிகுதியிலே உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இந்த இதை வைத்துக்கொள் என்றெல்லாம் நம்முடைய தகுதிக்கு மீறியவற்றை வழங்குவதாக சொல்லிவிட்டு பிறகு கொஞ்சம் அதிகமாக யோசித்து விட்டோமோ என்று வருந்து துவங்குவோம். ஆகவே எப்படிப்பட்ட உணர்வின் வசப்பட்டு நின்றாலும் சரி, அந்த நேரத்திலே அமைதி காப்பதுதான் நமக்கு மிகவும் நல்லது. ஆகவே எந்த இடத்திலே பேச வேண்டும், எந்த இடத்திலே பேசவே கூடாது என்று சரியாக கணித்து செயல்படுவது நிச்சயம் நமக்கு நன்மை தருகின்ற அணுகுமுறைகளிலே ஒன்று. அதை கண்டிப்பாக எப்போதுமே நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. பல கடற்பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் 1620 இதே செப்டம்பர் மாதம் 16 அன்று நிகழ்ந்த த மே ஃபிளவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கப்பலின் பயணம். கிட்டத்தட்ட 102 பயணிகள், கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய 30 ஊழியர்கள், இவர்களோடு அதாவது 132 பேரோடு இங்கிலாந்திலிருந்து இந்த கப்பல் புறப்பட்டது. இதிலே பயணம் செய்தவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஹாலந்தை சேர்ந்தவர்கள். எதற்காக இந்த பயணம் என்றால், தங்களுக்கு மத ரீதியான சுதந்திரம் வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகள் வேண்டும், ஒரு புதிய வாழ்க்கை முறை வேண்டும் என்கின்ற பலவிதமான காரணங்களுக்காக ஒரு புதிய உலகத்தை தேடி, அதாவது ஒரு புதிய வாழ்விடத்தை தேடி இந்த 102 பேரும் அந்த கப்பலிலே பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். ஐக்கிய அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை சென்றடைய வேண்டும் என்பது இவர்கள் விருப்பமாக இருந்தது. இந்த பயணம் துவங்கியதற்கான காரணம், இந்த பயணம் ஏற்படுத்திய விளைவு, இந்த பயணம் நிகழ்ந்த விதம், இவை எல்லாமே வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பதியப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயணம், கடல் பயணம் துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1848 பிரெஞ்சு தேசம் மற்றும் அதனுடைய காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த பகுதிகளிலே அடிமை முறையானது முதன் முதலாக இந்த தினத்திலே தான் ஒழிக்கப்பட்டது. அதே போல 1869 ஸ்காட்லாந்தை சேர்ந்த டாம் மோரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கோல்ஃப் விளையாட்டு வீரர், ஹோல் இன் ஒன் என்று அழைப்பார்கள், அதாவது இதிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய விளையாட்டு வீரர் தன்னுடைய கோல்ஃப் கழியின் மூலமாக பந்தை அடிக்கும் போது ஒரே முயற்சியிலே அது தன்னுடைய இலக்கை எட்டி அந்த பொந்துக்குள்ளே விழுவது, இதைத்தான் ஹோல் இன் ஒன் என்று அழைப்பார்கள். 1869 முன்பு கூட பல திறன்மிக்க விளையாட்டு வீரர்கள் இப்படி ஒரே முயற்சியிலே இலக்கை எட்டி இருப்பார்கள் என்றாலும் கூட, கோல்ஃப் விளையாட்டினுடைய வரலாற்றிலே முதன் முதலாக இப்படி ஒரு சாதனை பதிவு செய்யப்பட்டது இந்த தினத்தில்தான். அதை நிகழ்த்தியவர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த டாம் மோரிஸ் என்பவர். ஓபன் சாம்பியன்ஷிப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு போட்டியிலே அவர் கலந்து கொண்டார். அந்த போட்டியில் தான் இந்த சாதனையை அவர் நிகழ்த்தினார். த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் ஹோல் இன் ஒன் என்று இது அழைக்கப்படுகிறது. அதே போல 1953 சினிமாஸ்கோப் என்று அழைக்கப்படுகின்ற திரைப்பட காட்சிப்படுத்துதலிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதன் முதலாக தி ரோப் என்கிற ஒரு திரைப்படம் இந்த தினத்தில் தான் வெளியிடப்பட்டது. அது என்ன சினிமாஸ்கோப் என்றால், பதிவு செய்யப்படுகின்ற காட்சிகளை திரையிலே ஒளிபரப்புகின்ற முறைகளிலே பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் திரைத்துறையிலே ஏற்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் சினிமாஸ்கோப், அதாவது காட்சிகள் திரையிலே ஒளிபரப்பப்படுகின்ற அளவு அதனுடைய உயரத்தைப் போல 2.5 மடங்கு அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி ஒளிபரப்பப்படுகின்ற காட்சிகளைத்தான் சினிமாஸ்கோப் என்று அழைத்தார்கள். அந்த முறையிலே முதன் முதலாக ஒரு திரைப்படம் வெளியாகி திரையுலகத்திலே ஒரு தொழில்நுட்ப ரீதியான துவக்கத்தை, பயன் தரத்தக்க வெற்றிகரமான துவக்கத்தை இந்த தினத்திலே தான் நிகழ்த்தினார்கள். இப்படி குறிப்பிடத்தக்க பல துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆச்சரியகரமான பல மாற்றங்களை நிகழ்த்தவல்ல பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஸ்பானிய கலைஞரான சால்வடார் டாலி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், ஒரு மனிதன் எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தனக்கென்று வாழ்க்கையிலே ஒரு சிறந்த குறிக்கோள் இல்லாமல் அவன் இருப்பானேயானால், ஒரு பறவை இறக்கைகள் இல்லாமல் வாழ்வதற்கு சமமானது அவனுடைய வாழ்க்கை என்கிறார். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு, உந்துதல், அதுதான் நம்மை செயல்பட வைக்கிறது. அப்படி செயல்படும் பொழுதுதான் அந்த செயலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு அறிவு தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது, உடல் உறுதி தேவைப்படுகிறது. ஆகவே இவை அனைத்துமே எங்கே பயன்பெறுகின்றன என்றால், நாம் ஒரு செயலை செய்வதற்காக இயங்க துவங்கும் போதுதான். அப்படி நீங்கள் செய்ய முனைகின்ற அந்த செயல் மிகச்சிறந்த ஒரு செயலாக, எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான குறிக்கோளாக அமையும் போது, அதன் மூலமாக உங்கள் அறிவும் ஆற்றலும் செல்வமும் வீரமும் உடல் உறுதியும், இப்படி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே அந்த குறிக்கோள் ஒன்றினால்தான் மிகச்சிறந்த அர்த்தம் பெறுகின்றன. இவை அனைத்தும் உங்களிடத்தில் இருக்கின்றன என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதே அந்த குறிக்கோள் தான். ஆகவேதான் நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், மாபெரும் வீரனாக இருக்கலாம், இவையெல்லாம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள். அந்த நன்மைகள் எல்லாம் நல்ல விதத்திலே வெளிப்பட வேண்டும், பயன்பட வேண்டும், பெருமை பெற வேண்டும் என்றால் அதற்கு உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நோக்கங்கள் தான் நமக்கும் பெருமை தேடித்தரும், நாம் வாழுகின்ற நானிலத்திற்கும் நன்மை தேடித்தரும். தேடி தேடி கல்வியை சேர்க்கிறோம், நாடி நாடி செல்வத்தை சேகரிக்கிறோம், ஓடி ஓடி உடலை உறுதியாக்குகிறோம். அவையெல்லாம் பயன்பெற வேண்டும் என்றால் உயர்ந்த குறிக்கோளையும் நம் வாழ்க்கையின் அங்கமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த தினம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறந்த நாளாக அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

வெரி குட் மார்னிங், காலை வணக்கம். 7:05 ஆயிருக்கு UAE-ல. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. செப்டம்பர் 16th and it is a Wednesday, புதன்கிழமை. ஆமா, வாரத்தினுடைய நடுவில் இருக்கிற ஒரு நாள். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இந்த வாரம் முடியறதுக்கு. பட் அசுர வேகம் இஸ் நாட் த வேர்ட் இந்த செப்டம்பர் போற ஸ்பீடை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு. இல்ல வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா என்ன இது, இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இந்த செப்டம்பர். வாட் இஸ் திஸ்? அதுக்குள்ள வந்து செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வரப்போகுது. நான் வேற ஊருக்கெல்லாம் போவேன், அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா நியூ இயர்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டா ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு உட்காந்துருப்போம் நம்ம, இல்லையா? ஐயோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நாளும் கிழமையும் ஓடிட்டு இருக்கு. அதோட சேர்த்து நம்மளும் ஈடு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எங்கே சம்டைம்ஸ் முடியும், சம்டைம்ஸ் முடியாது. ஒரு சில நாட்கள் வந்து காலையில் அப்படி தான் இல்லை. என்னதான் வந்து நம்ம யூனோ வீல் கைண்ட் ஆஃப் நோ நம்ம வந்து லைஃப்பில் ஓகேவா போயிட்டு இருக்கோம், வி ஆர் டூயிங் குட் அப்படின்ட்டு இருக்கும்போதும் காலையில் தான் வந்து சம்டைம்ஸ் எனக்கு பர்சனலி இப்படி தான் சில சமயங்களில் வந்து தோணும், என்னடா இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில், என்ன நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து சரியாயிடும். ஒரு சில நாட்களில் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, அந்த ஃபீலிங்கும் வந்து கடந்து போயிடும், நீங்களும் அதை கடந்து போயிடுவீங்க. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை நோக்கி வரும், சரியா? ஸோ அந்த ஒரு ஹோப்போடு பாசிட்டிவிட்டியோட இந்த டே ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? அண்ட் இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால நம்ம கூட லாயர் மகாதேவன் வந்து ஜாயின் பண்ணுவார் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட தான் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக். அது சார்ந்த சட்டத்திட்டங்கள் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதுக்காக அவர் வருவார். அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளோட பிளான். அதர்வைஸ் பாட்டெல்லாம் வரிசையாக உங்களுக்காக ப்ளே பண்ண போறேன். சர்வைவா எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பாசிட்டிவான பாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து பேக் டு பேக் ரெண்டு பாடல, துப்பாக்கியிலிருந்து கூகுள் கூகுள் அண்ட் சூரரை போற்றிலிருந்து ஆகாசம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். ஸோ பாட்டெல்லாம் அப்படியே கேட்க ஆரம்பிங்க, ஓகேவா? சேஃபா டிரைவ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சொல்லுங்க எங்கிருந்து நான் பேசுறது இங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் வழியா எனக்கு தெரியப்படுத்துவீங்களா? ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என் பேஜுக்கு KIRTHANA ஸ்பெல்லிங். ஸோ எந்த ஊர் எந்த நாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு விபரமா டைப் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நாட் ஜஸ்ட் குட் மார்னிங், ஓகே? குட் மார்னிங் எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். பட் அதையும் மீறி எந்த ஊர்ல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு நீங்க சொல்லுவீங்களா? ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஹார் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: செப்டம்பர் 16 தேதியான இன்னைக்கு நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நம்ம துபாயில ஏரியல் டாக்ஸிஸ் வரப்போகுது இல்லையா, இந்த வருஷ இறுதியில ஏரியல் டாக்ஸிஸ் பயன்பாடுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஏரியல் டாக்ஸியினுடைய வெர்டிபோர்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எமர்ஜென்சி ட்ரில் கண்டக்ட் பண்ண போறாங்களாமா செப்டம்பர் 16 தேதியான இன்னைக்கு. ஸோ இந்த ட்ரில் வந்து எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா காலையில 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும் ஏரியல் டாக்ஸி வெர்டிபோர்ட்ல. அண்ட் இந்த ஏரியல் டாக்ஸி வெர்டிபோர்ட் வந்து இஃப் ஐம் நாட் ராங் நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ பப்ளிக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங் இதுதான், இந்த ட்ரில் நடக்கக்கூடிய நேரத்தில் யாரும் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் தெரியாது, இருந்தாலும் அந்த பக்கம் யாராவது பாஸ் பை பண்ணாங்கன்னா பண்ண வேண்டாம். அண்ட் இந்த ஒரு ட்ரில் வந்து எதுக்காகனா, இந்த வெர்டிபோர்ட் செயல் பயன்பாடுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரணும்னா வேரியஸ் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எப்படி வந்து அதை கையாளணுங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரில் மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ துபாய் ரெசிலியன்ஸ் சென்டர், துபாய் போலீஸ், துபாய் சிவில் டிஃபென்ஸ், துபாய் ஆம்புலன்ஸ் அண்ட் மற்ற ரெலவென்ட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த ட்ரில்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் எல்லாருக்குள்ளேயும் வந்து கோஆர்டினேஷன் எவ்வளவு கரெக்டா இருக்கு அண்ட் ஆபரேஷனல் ரெடினஸ் எப்படி இருக்கு, ஏன்னா ஏர் டாக்ஸி நெட்ஒர்க் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் ஹியூஜ் அண்ட் நியூ நம்ம துபாயில. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணும்பொழுது ஏதாவது யூனோ காட் ஃபோர்பிட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா எப்படி இவங்க எல்லாருமா சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து ஒரு ட்ரில் மாதிரி பண்றதுக்காக இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வெர்டிபோர்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பர்சனல்லாம் அங்கங்கே யூனோ ரூம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ட்ரில் நடக்கக்கூடிய நேரத்தில். ஸோ யாரும் என்னமோ ஆயிடுச்சு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு எதுவும் பகிர வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், 9 AM to 12 PM இன்னைக்கு செப்டம்பர் 16 தேதியான இன்னைக்கு இந்த வெர்டிபோர்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பான சூழல் காணப்படும், சரியா? அண்ட் இந்த வருஷம் வந்து இட்ஸ் அ மைல் ஸ்டோன் இயர் ஃபார் தி UAE on the whole. இல்ல ஏன்னா எத்தியாத் ரயில் இந்த வருஷம் தான் லான்ச் ஆகியிருக்கு. அதோடு பார்த்தா இந்த வருஷ இறுதியில் இந்த ஏர் டாக்ஸி வரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

பிரியாணி.

0: of the hour brought to you by Basha Bai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: Tamil 89.4. அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: ஏர்போர்ட் ரோட்ல என்ன இன்னைக்கு மல்டிபிள் கிராஷஸ் எனக்கு முகேஷ்னான்னு காட்டுது, முகேஷ்னா ஃபர்ஸ்ட்னு காட்டுது. ரெண்டு கிராஷ் வந்து பார்க்க முடியுது பேக் டு பேக். அதனால த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் ஏர்போர்ட் ரோட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போகக்கூடிய டைரக்ஷன்ல கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது ஒன்று. 311லயும் வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. எங்க என்ன ஏதுங்கிறது முக்கியம் கிடையாது, ஏன்னா த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் 311ல டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா. அதனால ஒன்று ரெண்டு மூணு நாலு கிராஷஸ் பக்கம் எனக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் E102லையும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது, ஷார்ஜா கல்பா ரோடில். இது வந்து எங்கேனா சியோ சபர்ப் அல் ரிகைபா ஷார்ஜா அப்படின்னு சொல்லி எனக்கு மேப்ல காட்டுது. இங்கே வந்து கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதை தவிர்த்து ராசல்கோர் ரோடில் டிராஃபிக் கன்ஜெஷன் அண்ட் அல்கேல் ரோடில் டிராஃபிக் கன்ஜெஷன். வேற எங்கே நம்ம வர்சான் சைடில் பார்த்தா அந்த பெரிய ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய எல்லா ரோட்ஸ்லையுமே கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அவீர் ரோடு இருக்கும்ல, அந்த சஃபாரி பார்க் பக்கத்தில் அங்கே வந்து இருக்கிற அந்த பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்கே, சிக்னல் இருக்கிற ரவுண்ட் அபவுட், அங்கே வந்து கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அது ஒன்றா. அதுக்கப்புறம் வேற எங்கே நம்ம ஊத்மேதா கேட்கவே வேணாம். இந்த எங்கே நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரெச்சில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு இங்கே மேப்பில் அப்டேட் ஆகலையா, இல்லை நிஜமாவே டிராஃபிக் இல்லையா? இந்த லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஜதஃப் ஏரியா ஸ்ட்ரெச்சில் வழக்கமாக டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு இல்லையா கடந்த சில வாரங்களாகவே. இப்போ அங்கே வந்து சுத்தமாக டிராஃபிக் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. அடனோ மேப் கிளிச்சா என்ன ஏதுன்னு, பட் மற்ற இடங்கள்லாம் வந்து டிராஃபிக் இருக்கிறது எனக்கு தெரியுது. அதனால் ஐ திங்க் நிஜமாவே அங்கே டிராஃபிக் இல்லை போல இருக்கு. அண்ட் தென் D75 அண்ட் மற்ற முக்கியமான ரோட்ஸ் அண்ட் இன்டர்னல் ரோட்ஸ் எவ்ரிவேர் எல்லா இடங்கள்லையும் இந்த நேரத்தில் எவ்வளோ டிராஃபிக் எதிர்பார்ப்போமோ கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாமல் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: அவ்வளவுதான். இன்னும் ஃபியூ டேஸ்ல நம்ம எப்படி இருக்க போறோம், ஃபியூ டேஸ்னா சே ஒரு 1 month வச்சுக்கலாமா, 1 month நம்மளுடைய வீக்கெண்ட்ஸ் எல்லாம் மாறப்போகுது இல்ல. உள்ள அப்படியே டஸ்ட் இருந்து கிடைக்கிற அந்த பாபக்யூ செட், உங்களுடைய கேம்பிங் செட், டென்ட், அது இதுன்னு எல்லாத்தையும் வெளியில வந்து உதறி வைக்கிறதுக்கான டைம் வந்தாச்சு. உள்ள இருக்கிறவங்களோட விண்டர் வயர் எல்லாம் தூசி தட்டி வெயில போட்டு காய வச்சு எடுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இனிமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி சீசன் ஆஃப் கேம்பிங் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேதரிங் எல்லாம் ஜாலி ஜாலி ஜாலி. ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கான டைம், அதனால யாராவது வரணும்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பிளான் பண்ணுங்க சரியா. 7:48 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொன்னேன்னா, இன்னும் வந்து 100% வெயில் எல்லாம் முடியல. சம்மர் வந்து ஆபீஷியலி September 23rd ஏர்லி மார்னிங் 4 AM சுமாருக்கு முடியுதுன்னு நமக்கு அஸ்ட்ரானாமிக்கல் கால்குலேஷன்ஸ் படி சொன்னாலும், டெம்பரேச்சர் வந்து இன்னும் 40-45 டிகிரிஸ்ல தான் இருக்கு. நம்ம யூஏஏ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா வச்சு செய்ய போகுது வெயில்ங்கிற மாதிரி நம்ம வெதர் பியூரோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 41-42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சம் போகுமா, ஆனா நேத்துக்கு பார்த்தப்போ 43 எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன். வரக்கூடிய நாட்கள்ல ஃபாக் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அண்ட் எஸ்பெஷலி நாளைக்கு ஏர்லி மார்னிங்ஸ் ஃபாக் ஃபார்மேஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க, நீங்க டிராவல் பண்ணி வரக்கூடிய ஏரியால ஃபாக் வருங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்னா கொஞ்சம் யூனோ ஏர்லியா கிளம்புறதோ இல்ல இப்படி ஆல்டர்னேட் பிளான்ஸ் பண்ண முடியுமோ நீங்க பார்த்து பண்ணிப்பீங்களா. ஓகே, யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி இப்ப நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜெகன் பேசுறேன்.
0: ஜெகன் எங்க இருந்து?
1: துபாய் டு ஷார்ஜா.
0: துபாய் டு ஷார்ஜா, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமா?
1: ஆமா மேம், ஆமா, ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், இன்னைக்கு தான் கிடைச்சது.
0: லவ்லி டாக்கிங் டு யூ ஜெகன். சொல்லுங்க, உங்களை பத்தி, எந்த ஊரு உங்களுக்கு?
1: கும்பகோணம்.
0: கும்பகோணம். யூஏ வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? என்ன பாட்டு வேணும்
1: ஜெகன்?
0: பாட்டு இந்த பாட்டுலாம் யாரும் பெருசா கேட்டு நான் பார்த்ததே இல்ல, அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
1: கொஞ்சம்
0: நீங்க தனலட்சுமி வந்து ஹொசூர்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் கீர்த்தனா, பல மாசத்துக்கு அப்புறம் நேற்று ராத்திரி முழுக்க மழை, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அட அட அட, சூப்பருங்க. மழைனாலே அது ஒரு சந்தோஷம் தான், எவ்வளவு வயசானாலும் மழை கொடுக்குற அந்த சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல. ஓகே, உமல் குவேன்ல இருந்து குஹன் குட் மார்னிங் கேட்டாச்சு, உங்களோட குட் மார்னிங் கேட்டாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சரவணன் ராதாகிருஷ்ணன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, சரவணன் ஃப்ரம் திருப்பூர், கரண்ட்லி ஒர்க்கிங் இன் ருவேஸ் அபுதாபி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டேனியல், சபரி, கிறிஸ், ஜெகதீஷ் எல்லாரும் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னாங்க. அண்ட் நேற்றுக்கு என்னோட மெசேஜ் நீங்கள் படிச்சது கேட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, உங்களோட ஷோ மறக்காம தவறாம ஒரு நாளும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சரவணன், தேங்க்ஸ் டு யூ அண்ட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் for your support. And சிவகங்கையிலிருந்து பாண்டியன் காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. ஜப்பான்லிருந்து குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. அப்புறம் முகமது சலாஹுதீன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹோப் யூ டூயிங் கிரேட், உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காரு. உங்களுக்கும் நாங்கள் அதே விஷஸ் கொடுக்குறோம். ரோஷன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹே அக்கா குட் மார்னிங், கூகுள் மேப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படியா, ஐ திங்க் அந்த கிளிச்சு வந்து சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நாட் வெரி ஷுர். ஏன்னா இது வரைக்கும் ஐ மீன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு மேப் எதுவும் ப்ராப்ளம் பண்ணலை. எனிவே, ஜெயின் முகமது குட் மார்னிங் டு யூ டூ. வேர் யார் அமூல்யா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் கீர்த்தனா, வைரல் ஃபீவர் வேற கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு இருக்கு, எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ. நமக்கு தெரிஞ்சே சில பேர் வந்து ஃபீவரால் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த சீசனல் சேஞ்ச் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுனால குழந்தைங்க கிட்டிருந்து பெரியவங்களுக்கு, பெரியவங்க கிட்டிருந்து ஆஃபீஸில் இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. வேறு யார் ஸ்ரீலங்காவிலிருந்து செந்தூரன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் அப்படின்ட்டு, குட் மார்னிங். ரகு குட் மார்னிங் டு யூ டூ. கல்யாண சுந்தரம் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நான் கல்யாண சுந்தரம், 89.4 தமிழ் வானொலி நிகழ்ச்சியை தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேடர் தட்டக்கல் கிராமத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அட அட அட, தேங்க்யூங்க, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் மெசேஜ். ஆனந்த் ஃப்ரம் அபுதாபியும் குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் ஒரு அட்டகாசமான நாளாக எல்லாருக்கும் இருக்கட்டும். இந்த பாட்டு மாதிரியே சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருக்கட்டும், கேளுங்க.
2: Chillax song of the hour. Brought to you by
0: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: மெட்டா நிறுவனம் அமீரகத்தில் தனது புதிய மெட்டா ஒன் சந்தா சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் மெட்டா ஏஐ சேவைகளில் கூடுதல் வசதிகள், அதிக செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் தொழில் நிறுவனங்களுக்கான தொழில் முறை கருவிகளை பயனர்கள் பெற முடியும். இந்த திட்டங்கள் உலகளவில் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. மெட்டாவுக்கு சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வழங்கப்படும் இலவச அடிப்படை சேவைகள் இலவசமாகவே இருக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. சாதாரணமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்கள் கட்டாயமாக சந்தா செலுத்த வேண்டியதில்லை. அதற்கு மேல் அதிக ஏஐ பயன்பாடு, கூடுதல் படைப்பாற்றல் கருவிகள் மற்றும் தொழில் முறை வசதிகளை பெற விரும்புவோருக்காக இந்த சந்தா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: இஸ்லாமியர்களின் புனித நகரமான மக்கா அல் முகர்ராமை நோக்கி வந்ததாக கூறப்படும் ஹூதி ட்ரோன் ஒன்றை சவுதி அரேபிய வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அழித்ததாக ஏமனில் ஹூதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வரும் சவுதி தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது. கூட்டணியின் செய்தி தொடர்பாளர் துர்க்கி அல் மாலிகி வெளியிட்ட அறிக்கையில் ஹூதி அமைப்பினால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் மக்காவில் தடை செய்யப்பட்ட வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே சவுதி வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி தரப்பின் தகவலின்படி ட்ரோன் மெக்காவுக்கு தெற்கு பகுதியில் இடைமறிக்கப்பட்டது. அது புனித நகரத்தின் பாதுகாக்கப்பட்ட வான்வெளிக்குள் நுழையவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மக்காவை குறிவைத்து ட்ரோனை ஏவியதாக கூறப்படும் சவுதி குற்றச்சாட்டை ஹூதி தரப்பு மறுத்துள்ளது. மக்கா அல்லது பிற மத புனித தலங்களை தாக்கும் நோக்கத்துடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என ஹூதிகள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
2: தமிழக செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் கிரீன்வே சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்குவதில் லஞ்சம் பெற்றதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அன்பில் மகேஷ் இல்லத்தில் தற்போது சோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. அன்பில் மகேஷின் திருச்சி இல்லம் மற்றும் சென்னையில் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக தனியார் பள்ளிகளுக்கு அரசிடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பல்வேறு சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத்தருவதாக கூறி சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை லஞ்சமாக பெற்று மோசடியில் ஈடுபட்ட புகாரில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் நிறுவனர் தலைவரும் திமுக

0: மற்றும் மீட்பு பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இச்சம்பவம் செப்டம்பர் 13 ஓமன் கடற்கரைக்கு அருகே நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் பனாமா நாட்டின் கொடியுடன் பயணித்த MTEI கயா என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கப்பலில் 14 இந்தியர்கள் இருந்ததாக இந்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தாக்குதலுக்கு பிறகு ஓமன் அதிகாரிகள் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையில் 13 இந்தியர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். காணவர் போன இந்திய மாலுமியை தேடும் நடவடிக்கைகள் ஓமன் அதிகாரிகளின் உதவியுடன் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஓமனில் உள்ள இந்திய தூதரகமும் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வாழும் இலங்கையர்களுக்கு ஜெத்தாவில் உள்ள துணை தூதரக காரியாலயம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமது கைபேசிக்கு அவசர எச்சரிக்கை கிடைத்தால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலைமைகளின் போது அவசர சேவை இலக்கங்களாக மக்கா மற்றும் மதீனா பிராந்தியங்களில் 911 என்ற தொலைபேசி இலக்கத்தையும் ஏனைய பகுதிகளில் 998 என்ற தொலைபேசி இலக்கத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் துணை தூதரக காரியாலயத்தின் அவசர தொடர்பு இலக்கமான 056-098-6671 என்ற இலக்கத்தையும் தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் வாழும் இலங்கையர்களுக்கு ஜெத்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரக காரியாலயம் இந்த விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 119 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 254 ஓட்டங்களை குவித்தது. அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற அணித்தலைவர் ஹாரி புரூக் 114 ஓட்டங்களை விளாசினார். 49 பந்துகளுக்கு முகம் கொடுத்த அவர் 4 பவுண்டரிகள், 6 சிக்சர்கள் உள்ளடங்கலாக 114 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜாஸ் பாட்லர் 44 பந்துகளில் 80 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். வில் ஜேக்ஸ் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நோனின் டொனால்டு 12 ஓட்டங்களுடன் வெளியேறினார். டாம் பேண்டன் 10 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டம் இழந்தார். இதற்கமைய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 254 ஓட்டங்களை குவித்தது. 255 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை அணி 19 ஓவர்களுக்குள் 135 ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணி சார்பில் அதிகபட்சமாக துனித் வெல்லாலகி 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தசுன் சானக்க 24 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். துஷ்பந்த் சமீர 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இஷான் மாலிங்க இறுதி வரை களத்தில் நின்று 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பத்தும் நிசாங்க 12 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் 10 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க செய்யப்பட்டனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் சோனி பேக்கர் 3 விக்கெட்டுகளையும், லயம் டவுசன் மற்றும் ஜெய்மி ஓபர்டன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஜாஸ் டாங், வில் ஜேக்ஸ் மற்றும் ஆதில் ரஷீத் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதற்கமைய இங்கிலாந்து அணி 119 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியின் ஆட்டநாயகனாக ஹாரி புரூக் தேர்வானார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று வானம் ஓரளவு தெளிவாக இருக்கும். நாட்டின் கிழக்கு பகுதிகளில் மேகங்கள் தோன்ற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 25 முதல் 46 டிகிரி

0: செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகளில் 27 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 33 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது காலை நேர விரிவான செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைகின்றது. செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: Star of the month. Singer Hariharan.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:17 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். ஹவுஸ் யோர் மார்னிங் டிரைவ் கோயிங்? எப்படி போயிட்டு இருக்கு? டிராஃபிக் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில வந்து ஒன் ஆஃப் தோஸ் வெரி ஃபியூ லக்கி டேஸ். சில நாட்கள் நமக்கு இப்படி ஆகும் தெரியுமா, சிக்னல் நிறைய நம்ம கடந்து வர மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் போகும்பொழுது, ஆனா ஒரு சிக்னல்ல கூட சிக்காம போவோம் தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு லக்கி டே எனக்கு இன்னைக்கு. ஆமா, டிராஃபிக் வந்து வழக்கம் போல இருந்துச்சு. இந்த ஊத்மேதா பக்கத்துல எல்லா நாளும் கூட என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு சிக்னல்ல சிக்காம சிட்டா பறந்து வந்துட்டேன் நானு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இருக்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன். டக்குன்னு தேடின உடனே பார்க்கிங் கிடைக்கணும், பிரஸ் பண்ண உடனே லிஃப்ட் கிடைக்கணும், சிக்னல்ல சிக்காம நீங்க கரெக்டா போகணும், பிடிச்ச ஃபுட் கிடைக்கணும், எல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்கட்டும். சரி, ஹேவ் அன் அமேசிங் டே. அண்ட் தெகிடியில இருந்தும் 29ல இருந்தும் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு உங்களுக்காக பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யுஐ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இந்த மாதிரி அப்டேட்லாம் பார்க்கும்போது ஹை ஜாலி அப்படின்னு சொல்லி வந்து மனசு அப்படி ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா வின்டர் வரப்போகுது இல்லையா. ஸோ வின்டர் அட்ராக்ஷன்ஸ் பற்றின எந்த அப்டேட்னாலும் ஐம் ஷுர் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஹாப்பி ஆகிடுவீங்க. பிகாஸ் இந்த சுட்டரிக்கும் வெயிலிருந்து யாருக்கு தான் விடுதலை தேவைப்படாது இல்லையா. நம்ம யூஏயில் வின்டரில் ரொம்ப ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன், ஒன் ஆஃப் த பாப்புலர் பிளேசஸ் இன் தி யூஏன்னு பார்த்தோம்னா ஜெபல் ஜேஸ் இல்லையா. ஸோ ஜெபல் ஜேஸ் வந்து இப்போது கேம்பிங்கையும் தாண்டி நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா ஒரு புது கான்செப்டோட 80 கிலோமீட்டர் கிராண்ட் லூப் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. நம்ம யூஏஸ் ஹையஸ்ட் பீக்கான ஜெபல் ஜேஸோட அவுட்டோர் அட்வென்ச்சர்ல இந்த 80 கிலோமீட்டர் கிராண்ட் லூப் கொண்டு வர போறாங்க. அந்த பாதையின் வழியாக நம்ம ஹைக் பண்ணலாம், கிளைம்பிங் பண்ணலாம், கேம்பிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இந்த மாதிரி விதவிதமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு பெரிய ஒரு லூப் ஒன்று கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதை கேட்கறதுக்கு. இது ஒரு மேஜர் ட்ரெயிலாக இருக்க போது. அண்ட் இந்த 80 கிலோமீட்டர் கிராண்ட் லூப், அதை தவிர்த்து மாதிரி நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பாதையை வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் அதுல வந்து மவுண்டன் ஷெல்டர்ஸும் அங்கங்க இருக்குமா. இங்க வந்து என்னன்னா என்னானாலும் நம்ம வந்து நடந்துதான் போக முடியும், வேற எப்படியும் போக முடியாது. சோ யூ கேன் ஓன்லி ரீச் தேர் பை ஃபுட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஜெபல் ஜேஸ்ல ஏற்கனவே நம்ம வந்து ஹைக் பண்ணி போற மாதிரி இருக்கிற அந்த ட்ரெயில்ஸ் எல்லாத்தையும் சரிப்படுத்துறாங்க. இன்டர்லிங்கிங் ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து சரிப்படுத்துறாங்க. அண்ட் நிறைய நிறைய நிறைய பண்ண போறாங்க. புது சைனேஜ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இப்போ வரக்கூடிய சீசனுக்காக. அண்ட் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஜெபல் ஜேஸ்ல மட்டுமே இல்லை, நம்ம மேக்ஸிமம் என்ன பார்த்துருப்போம், அங்கே நிறைய ஆடுகள்லாம் பார்த்துருப்போம், பூனை பார்த்துருப்போம்ல, அதை தாண்டி அங்கே வந்து 45 types of plant species இருக்கான், 29 types of bird species இருக்கான், அண்ட் 8 mammal species இருக்கு ஜெபல் ஜேஸ்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஐ எம் சோ இன்ட்ரீக்ட், வேற என்னெல்லாம் இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ 8 other mammals ஸ்பீஷீஸ்னா என்னெல்லாம் இருக்கும், ஐ எம் சோ இன்ட்ரிக்ட், பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே, இதுதான் வந்து இந்த வருஷம் ஜெபல் ஜேஸுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேஸ் லிஃப்ட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ண தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ண தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ஹே, ஃபைல் பண்ணல? நீ ஃபைல் செய்யவா? போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
4: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
7: The VAT Consultant. Call or WhatsApp 058-852-0103.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: Brought to you by
1: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
12: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
13: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
1: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: 8:35 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மெட்டா நம்ம யூஏல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைனலி லான்ச் பண்றாங்க, பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் கேள்விப்பட்டீங்களா நீங்க? சில பேருக்கு இதோடைய அந்த ட்ரையல்லாம் கூட கிடைச்சிருக்கும். வெரி ஃபியூ செலக்டட் அக்கௌண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு, இந்த பப்ளிக் ப்ரொஃபைல்ங்கிற செலெக்ஷனோட இருக்கிற சில அக்கௌண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு இந்த மெட்டா ஒன்னுக்கான ட்ரையல் ஆக்சஸ் எல்லாம் கிடைச்சது. உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருந்ததா? இப்போ வந்து மெட்டா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, யூஏல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நாங்க லான்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. நேத்துக்கு ஈவினிங்க்கு மேல இந்த செய்தி வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற 1008 சப்ஸ்கிரிப்ஷன் பத்தாதுன்னு இது வேற அப்படின்னு தானே மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. ஆமா, ஆனா என்னன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ரிமெம்பர், போன வருஷமே இது பத்தின ஒரு அப்டேட் நமக்கு வந்திருந்தது. வாட்ஸ்அப்ல சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகுது. அந்த இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் நானே ஒரு வீடியோ ஒன்று பண்ணி போட்டிருந்தேன் போன வருஷம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே மெட்டா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்ராஸ் ஆல் இட்ஸ் ஆப்ஸ், லைக் மேஜர் ஆப்ஸ் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் அண்ட் மற்ற பாப்புலர் சோஷியல் ஆப்ஸ்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நாங்கள் லான்ச் பண்றோம். இது பேர் வந்து மெட்டா ஒன், சரியா? 5 dirhams and 99 fils-ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பர் மந்த் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு 6 dirham பக்கம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த சர்வீஸ் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு, தனி நபர்களுக்கு, கிரியேட்டர்ஸ்க்கு அண்ட் பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா அவங்க தராங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமான தேவை இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க தேவையை பொறுத்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நாங்க தரோம் அப்படின்னு இருக்காங்க. இதுல மேஜரா என்னன்னா, நிறைய AI டூல்ஸ் நமக்கு ஆக்சஸ் கிடைக்க போகுது அண்ட் ஒரு சில ப்ரொஃபஷனல் ஃபீச்சர்ஸ்க்கான ஆக்சஸும் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம்னா, மெட்டா ஆன் த ஹோல் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் மெட்டா AI-ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்பொழுது இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்க போகுதுன்னு இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 15 million சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதாவும் மெட்டா தெரிவிச்சிருக்காங்க. வேறு நாடுகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்க போது, மீதி சிலதெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வரப்போகுதுன்னு இருக்காங்க. சரி, இப்போ ஒன்றுன்னா பாப்போம், இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இந்த மெட்டா ஒன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்ஸ்டாகிராம் பிளஸ், ஃபேஸ்புக் பிளஸ், வாட்ஸ்அப் பிளஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிளஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா கஸ்டம் டிஎம்ல வந்து ஏதோ கஸ்டமைசேஷன் தராங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி ஃபாண்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமாமா. அண்ட் இதுல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்று அப்லோட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அப்படி நம்மளோட ஸ்டோரிக்கு நம்மளே போய் பார்ப்போம், யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிப்ளை பண்ணிருக்காங்க, இல்ல யாரெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிருக்காங்க, ச்சே அவங்களுக்காக தானே நான் ஸ்டோரி வச்சேன், அவங்களே ரியாக்ட் பண்ணலையேங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும்ல. அண்ட் இன்னொன்று, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த ஸ்டோரி பார்த்தவங்களுடைய லிஸ்ட் பெருசாக இருக்குன்னு வைங்களேன், இந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம ஸ்டோரியை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஸ்க்ரோல் டவுன் தான் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும். இதுமே வந்து அப்படி இருக்க போகிறது இல்லை, மேலே ஒரு சர்ச் டேப் ஒன்று தரப்போகிறாங்க. ஸோ அந்த நபருடைய பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டோரி பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி வியூவர்ஸ் அண்ட் அந்த ஒரு பர்சனே வந்து எத்தனை முறை நம்ம ஸ்டோரியை பார்த்துருக்காங்க, ரீசெண்டாக பார்த்தாங்களா, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து தரப்போகிறாங்க. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க பே பண்ணி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் டிஎம் ப்ரிவியூஸும் இருக்க போகுது. சில சமயம் என்ன தோணும்னா, ஒரு சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, அவங்களுடைய மெசேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா சீன் அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஆனா அந்த சீன் ஃபீச்சர் அவங்களால டிசேபிளும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அனுப்புற மெசேஜ் அவங்க பார்த்தாங்களான்னு அப்பதானே நமக்கு தெரியும். இட் கோஸ், இது ஒரு டூ வே இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னா, டிஎம் ப்ரிவியூ பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒன்று தரப்போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக் பிளஸ்ல வந்து பார்த்தா மெசஞ்சர் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் தராங்களாம், ரீல் பத்தின இன்சைட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா தரப்போறாங்களாமா, சூப்பர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புது டைப் ஆஃப் ரியாக்ஷன் அக்ராஸ் ரீல்ஸ் அண்ட் ஃபீட் போஸ்ட் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட்ஸ்அப் பிளஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அகேன் இந்த மீடியா பேக்கப் ஸ்டோரேஜில் சில மாற்றங்கள், ஸ்கெடியூல்ஸில் ஏதோ சில மாற்றங்கள்லாம் தராங்க. அண்ட் இதில் வந்து கோர் பண்டில், ப்ரீமியம் பண்டில்ங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்க போது. கிரியேட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு வந்து மெட்டா ஒன் ப்ரொஃபஷனல் டூல்ஸ் அண்ட் AI வந்து டைரெக்டாக ஆப்பில் வந்து இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸோடைய வெப்சைட்க்கு வந்து கொஞ்சம் என்ஹென்ஸ்டாக ஒரு வியூ தர போகிறாங்களா, லொக்கேஷன்ஸ், கஸ்டமர் ரிவ்யூஸ். அண்ட் இன்னொன்று, ரீல்ஸில் வந்து ப்ராமினெண்ட்டாக இந்த ஃபாலோ பட்டன் இன்னும் நல்லா கண்டுக்கு தெரிகிற மாதிரி பார்த்தோன்னே டக்குனு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. நிறையா நிறைய அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் தராங்க. அண்ட் இப்போ மெட்டா ஒன் பிளான்ஸ் வந்து இட் இஸ் அவைலபிள் குளோபலி. அண்ட் சொன்ன மாதிரி தான் 5 dirhams அண்ட் 99 fils பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இண்டிவிஜுவல்ஸ்க்கான பண்டில்ஸ் வந்து பார்த்தோம்னா 22.99 dirhams பர் மந்த்ல இருந்து இருக்க போகுது. அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ்க்கான பண்டில் வந்து பார்த்தோம்னா 46.99 dirhams பர் மந்த்ல இருந்து வரப்போகுது. ஸோ என்னதான் இவ்வளோ நான் உங்கள்ட்ட சொன்னேனாலும், உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு அந்த ஃபீச்சர் ஆக்டிவேட் ஆகும்போது நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி நோண்டி பார்த்தீங்கன்னா தான் இன்னும் இன்டெப்தா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிய போகுது. ஆக மொத்தம் மெட்டால சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. தேவையா 10/1/11 இந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம்புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
2: எனக்கு சக்கரை வியாதி,
3: சுகரா, இது எத்தனை நாளா?
2: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
2: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: யூஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0564154242.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
12: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: We'll be back after a short commercial break.
3: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
4: நீ ஃபைல் செய்யாதவா?
3: போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
7: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
8: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் எஃப் எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: மெரிசல் மார்னிங் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு ரிமைண்டர், நம்ம வின்டர் ஆரம்பிச்ச உடனே ஆர் இந்த சீசன் ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அகம் பேண்ட் லைவா வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நாங்களும் உங்ககிட்ட அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம், யூ ஷுட் நாட் மிஸ் திஸ். ஹார்ட்லி இன்னும் ஒரு 10 days தான் இருக்கு இந்த பிரம்மாண்டமான கான்செர்ட்டை நீங்க விட்னஸ் பண்றதுக்காக. ஸோ இசை பிரியர்கள் எல்லாரும் நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ எம் ஷோர் அகம் பேண்ட் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் கிடையாது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷன் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே பேண்ட் அகம் பேண்ட். அண்ட் கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் அண்ட் மெட்டல் மியூசிக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஃபியூஷனா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேண்ட் அகம் பேண்ட் தான். இட் இஸ் லெட் பை ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன். ஸோ இவங்களுடைய இந்த லைவ் கான்சர்ட் வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்க இருக்கு. உடனே platinumlist.ae போயிட்டு உங்களுடைய டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. ஆபிஷியல் அண்ட் ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது ரெய்டு, மற்றொரு திசை திருப்பும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மீன்வெட்டினால் பாதிக்கப்படும் மக்களின் போராட்டங்கள். பட்டினப்பாக்கம் மீனவர்கள் போராட்டம். நேபாளத்தில் காணப்பட்டு போனவர்களின் உறவினர்கள் உரிய பதில் கிடைக்காமல் தலைமைச் செயலகம் முன் போராட்டம். ஆவின் பால் தட்டுப்பாட்டால் மக்கள் பரிதவிப்பு. ராமநாதபுரம் இரட்டை கொலை. சென்னையில் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் அடித்துக் கொலை. அயனாவரத்தில் பெண் காவலரிடம் தாவிக்கா நிர்வாகி சீண்டல் என. மாநிலத்தை உலுக்கி வரும் எதையும் கண்டு கொள்ளாமல் லண்டனில் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைகளை சரி செய்ய முடியாத விரக்தியில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது ரெய்டு அஸ்திரத்தை ஏவியுள்ளது எதற்கும் லாயக்கற்ற தாவிக்கா அரசு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட சில யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் புதிய முறைமைக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டண அமைப்பு 2026 அக்டோபர் 15 முதல் அமலுக்கு வருகின்றது. தனிநபர்களுக்கிடையிலான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைக்கு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட தகுதியான பரிவர்த்தனைக்கு 0.4% கட்டணம் அறவிடப்படும். 75,000 மேல் 300 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நண்பர்கள் குடும்பத்தினருக்கு இடையே மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளை தொடர்ந்தும் இலவசமாக மேற்கொள்ள முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச இன்று அதிகாலை கடுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்டுச் சென்றுள்ளார். அவருடன் ரோஹித ராஜபக்சவின் மாமியாரான என் டி லிவேராவும் புறப்பட்டுச் சென்றுள்ளார். இவர்கள் இன்று அதிகாலை 1 மணிக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சேவைக்கு சொந்தமான விமானத்தில் கடுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளனர். ஷிராந்தி ராஜபக்ச வரும் செப்டம்பர் 24 நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பை உருவாக்கி இயக்கும் எதிஹாத் ரயில் நிறுவனமும் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான எதிஹாத் ஏர்வேஸ் நிறுவனமும் விமானம் மற்றும் ரயில் பயணத்தை ஒருங்கிணைக்கும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அமீரகத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் நாட்டில் வசிப்பவர்கள் விமான நிலையத்தில் இருந்து நாட்டின் பல்வேறு நகரங்கள் மற்றும் முக்கிய இடங்களுக்கு எளிதாகவும் தடையற்ற முறையிலும் பயணம் செய்யக்கூடிய ஏர் ரயில் இணைப்பை உருவாக்குவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். ஈரானுடன் நீடித்து வரும் போரினால் அமெரிக்க ராணுவத்தின் சில முக்கிய வெடிமருந்துகள் மற்றும் ஆயுத கையிருப்பில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் அறிக்கை தெரிவிக்கின்றது. அவற்றை மீண்டும் நிரப்பும் பணியில் விநியோக தடைகள் இருப்பதாக பாதுகாப்புத்துறையின் தலைமை ஆய்வாளர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக கூறி வரும் அமெரிக்க ஆயுத கையிருப்பு கிட்டத்தட்ட வரம்பற்றது என்ற கருத்துக்கு மாறுபட்டதாக உள்ளது. டிரம்ப் அமெரிக்க ஆயுத பற்றாக்குறை குறித்த செய்திகளை போலி செய்தி என்றும் நிராகரித்திருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது

0: நிதிஷ்குமார் ரெட்டி தேர்வானார். அவர் 24 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த வெற்றியுடன் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கவலை வேண்டாம் படத்துல இருந்து காதல் இருந்தா போதும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. சச் நைஸ் சாங் இல்ல? 9:11 ஆகி இருக்கு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லீகல் அவர் இது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பாட்டு கேட்க போறோம் ஃப்ரம் ஆரோமலே ஷாஜஹான். அண்ட் ரெண்டு பாட்டியும் கேட்கறதுக்கு முன்னாடி இல்ல, முக்கியமான ஒரு UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஃப்ளூ சீசன் இஸ் ஒஃபிஷியலி ஹியர் இல்லையா? வரப்போகுது ஃப்ளூ சீசன். ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சாச்சு இப்போ. பேக் டு ஸ்கூல் அண்ட் தென் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இப்போ ஃப்ளூ வருது. நம்மளும் அதுக்காக நிறைய அவேர்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க. அதோட பார்த்தா நம்ம அமீரகத்தில் இந்த வருஷத்துக்கான, அதாவது 2026-27 பருவகால காய்ச்சல் தடுப்பூசி, இந்த ஃப்ளூ வேக்சின் கட்டாயமாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் வந்து பார்த்தா, முதல் முறையாக பள்ளி மாணவர்கள், ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் கொள்பவர்கள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சோ பொதுவா வந்து பார்த்தா கர்ப்பிணி பெண்கள், 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள், கிரானிக் இல்னஸ், அதாவது நாள்பட்ட நோயோடு இருக்கிறவங்க, அப்புறம் வந்து சுகாதாரத்துறை ஊழியர்கள், தட் இஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து 6 மாசம் இல்ல அதற்கு மேற்பட்ட குழந்தைகள், இவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க. சோ இப்போ வந்து பள்ளி மாணவர்கள் அண்ட் ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் மேற்கொள்றவங்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த பட்டியல்ல புதுசாக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இனிது லீகல் ஆர்க்காக. காலை வணக்கம் சார்.
2: காலை வணக்கம்.
0: எஸ், சூப்பர் டிராபிக்ங்களா?
2: ஆமா.
0: இப்ப நம்ம ஏடிஎம் வேற நடந்துட்டு இருக்கறது.
2: ட்ரைட் சென்ட்ரல்ல ஏடிஎம் நடக்கு. நான் ட்ரைட் ஆப்போசிட் தங்கி இருக்கேன் அதனால.
0: ஓகே, சோ அந்த ரூட்ல டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து கொஞ்சம் இன்னைக்கு இந்த ஏடிஎம் முடியற வரைக்கும் கஷ்டமா இருக்கும் டிராவல் பண்றதுக்கு. எனிவே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பேச போறோம். அதுவும் ரீசெண்டா நம்ம அமீரகத்துல வெளியாச்சு இந்த ஒரு ரெகுலேஷன். சோ இந்த ரெகுலேஷன் ஒட்டி நமக்கு என்னெல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து விரிவா சொல்ல போறாரு. நம்ம கூட லாயர் ஜாயின் பண்ணிருக்காரு. வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்?
2: ஆமா, லத்தீன் பழமொழி ஆரம்பிச்சிடும். ஜஸ் எக்ஸ் இன்ஜூரியா நான் ஒரேட்டர், ரைட் டஸ் நாட் அரைஸ் அவுட் ஆஃப் அ ராங். அதாவது தவறு ஒன்றிழைத்த பின் அதுல உரிமை வந்து எதுவும் எழுவதில்லை. அப்போ ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம உரிமையை எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம இங்க முக்கியமா பேச வேண்டிய விஷயம் வந்து சோசியல் மீடியா ரெகுலேஷன்ஸ் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷன். அதான் ஒரு புது சட்டத்திட்டங்கள் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஒரு தவறு அதில் இழுத்து விட்டு அதிலிருந்து ஒரு பெனிஃபிட் எடுக்க முடியாது. அதனால அதை ரொம்ப ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா கிளினிக்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை டாக்டர்ஸ் வந்து நிறைய அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா கிளைம் பண்ணுறாங்க. ஒரு அது இது சரி பண்ணிடுவோம், அது சரி பண்ணிடுவோம், இது சரியாயிரும், அதாயிரும்னு. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி ப்ராமிசஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக அரசாங்கம் இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க.
0: ஓகே, ஸோ சோஷியல் மீடியாவில் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் பயன்படுத்தக்கூடாத ஆர் அவங்க என்னெல்லாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். ஸோ பொதுவாக வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கும்பொழுது இதில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் சார்?
2: எல்லாமே வரும். இப்போ நம்ம பார்க்கும் நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், ஸ்னாப் சாட், வாட்ஸ்அப், லிங்க்டின், ஷார்ட்டர் ஸ்டாக் எல்லாமே இருக்குது. அதாவது படங்கள் போடுவது இல்லைன்னா எழுதுவது இல்லைனா அதை பத்தி பேசுவது இது எல்லாமே இதுல கவர் ஆயிருது. வீடியோ போடுறது, படங்கள் போடுறது எல்லாம். அப்படி வரும்போது என்னென்ன நம்ம போட்டுக்கலாம், என்ன அவாய்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம இனி பேசுவோம்.
0: டீடைல் தான் நம்ம பேச போறோம். ஆல் ரைட், சோ எல்லாருமே வந்து கவனமா கேட்டுக்க வேண்டிய ஒண்ணுதான். ஏன்னா சோசியல் மீடியா பயன்படுத்தாதவங்க அப்படின்ட்டு யாருமே இங்க இருக்க முடியாது. வெரி ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்க. நம்மள மோஸ்ட் ஆஃப் சோசியல் மீடியா பயன்படுத்துவோம். அதனால இப்படி ஏதாவது புது ரெகுலேஷன் வரும்பொழுது அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கு. அதனால தொடர்ந்து கேளுங்க. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், பாட்டு போகக்கூடிய கேப்ல சார் கிட்ட நீங்க வேற ஏதாவது சட்டம் சார்ந்து, இன்னைக்கு நம்ம பேசுற இந்த டாபிக் எல்லாமே இட் குட் பி எனி திங், வேற ஏதாவது சட்டம் சார்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, குவிக்கா வந்து அவர்கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் லா, யூஏஇ லா, ஸ்ரீலங்கன் லா, எதுவாக இருந்தாலும் அது சார்ந்து நீங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆஃப் ஏர்ல அஃப்கோர்ஸ் 800-8940 இப்பவே நீங்க கால் பண்ணி கேட்கலாம்.
1: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
1: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
1: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: மெரிசல் மார்னிங்ல லீகல் ஆர்ல இன்னைக்கு நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியால இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், எஸ்பெஷலி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், என்னெல்லாம் பயன்படுத்தலாம், என்னெல்லாம் சொல்லலாம், சொல்லக்கூடாதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இன்டெப்தா பேச போறோம்னு சொல்லியிருந்தோம். சோ கமிங் டு த மெயின் பாயிண்ட் சார், இப்போ சோஷியல் மீடியா யூசேஜ் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்னு வரும்பொழுது புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் என்ன, அண்ட் அவங்க பயன்படுத்தக்கூடாத சில ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் என்ன சார்?
1: ஆமா, அதாவது டாக்டர்ஸ் கிளினிக்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்றதுல தப்பு கிடையாது. இந்த நாட்டில் நிறைய நாடுகள் அது அட்வர்டைஸ் பண்ண முடியாது. எங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்க லீகல் ப்ரொஃபஷனை அட்வர்டைஸ் பண்ண முடியாது, வெப்சைட்ல கூட ப்ரொமோட் பண்ண முடியாது. ஒரு பேசிக் வெப்சைட் கனெக்ஷன் வெப்சைட் வச்சுக்கலாம், ஆனால் என்ன சேரும் எது சேரும்லாம் எழுத முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. தட்ஸ் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். அதே மாதிரி இந்தியாவில் ஐஎம்ஏ வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது மாதிரி இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அதாவது நீங்க அட்வர்டைஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனால் என்ன நீங்க பேசி அட்வர்டைஸ் பண்றீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. அதுல வந்து நம்ம முக்கியமா நம்ம வேர்ட்ஸ் சொன்னோம்னா இந்த மிராக்குலஸ், மேஜிக், யூனிக், எக்ஸ்க்ளூசிவ், இன்கம்பேரபிள், அன்பிரசிடென்ட், இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். 100% கியூர் வந்துடும், நாங்கள் ஷூரா இருக்கோம், ஷூரா நம்ம சரி பண்ணிடுவோங்களே, நம்ம சரி பண்ணலன்னா உங்களுக்கு பணம் திரும்ப கொடுத்துடுறோம். அந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் உடனே ரிசல்ட் வந்துடும். நீங்க இது பண்ணீங்கன்னா இப்ப இந்த யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வருது. எப்படின்னா நீங்க 30 நாள் இந்த மாதிரி ஒரு நடந்துனீங்கன்னா 10 கிலோ வெயிட் குறைஞ்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போட்டு டிக்டாக் அது இதுல போட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்ப ஏஐ ஜென்ரேட்டட், ஏஐ ஜென்ரேட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பிசினஸ் பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ்ஸா உருவாக்கக்கூடாது, அந்த மாதிரி கிளைம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி படங்கள் போடக்கூடாது சொல்லி இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த டிஹெச்ஏ லைசன்ஸ் இல்லைன்னா அவங்க எங்கே லைசன்ஸ் எம்ஓஹெச்ஓ இல்லை ஹார்ட் லைசன்ஸோ இருக்குன்னா அந்த லைசன்ஸில் என்ன எழுதியிருக்கோ அந்த ப்ரொஃபஷனை தான் யூஸ் பண்ணணும். ஒரு கார்டியாலஜிஸ்டோ இது பீடியாட்ரிஷியனோ சொல்லி என்ன எழுதியிருக்கோ அதைத்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏஸ்தெட்டிக் கன்சல்டன்ட், காஸ்மெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஆன்டி ஏஜிங் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி வேர்டுகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன லைசன்ஸ்ல என்ன எழுதிருக்காங்களோ அந்த இதைத்தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது. அது மாதிரி யார் டாக்டர்னு வேர்டு யூஸ் பண்ணணும் அதுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால எப்போவுமே என்னென்ன பண்றாங்களோ அதை வந்து அந்த டெக்கரேட்டிவா ஒரு அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், பட் அத டெக்கரேட்டிவா அட்வர்டைஸ் பண்ணி ஆளுகளை ஏமாத்துற மாதிரி
0: ஃபால்ஸ் கிளைம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே சோஷியல் மீடியா பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப அவசியமாயிடுச்சு. டாக்டர்ஸும் தே ஹேவ் தியர் ஓன் இண்டிவிஜுவல் பேஜஸ், கான்டென்ட் போஸ்ட் பண்றது எல்லாம் பண்றாங்க.
1: அதே மாதிரி இந்த பேஷண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் வச்சிருக்காங்க. பேஷண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் இது பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸோட பிக்சர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு அவங்க பெர்மிஷன்ஸ் எடுத்துக்கணும், ப்ராப்பர் கன்சென்ட் எடுத்துக்கணும், ரிட்டன் கன்சென்ட் எடுத்துக்கணும் அந்த போட்டோஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு 18 வயசு கீழே உள்ள யாருக்காவது அந்த போட்டோ யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட பேரண்டல் கன்சென்ட், கார்டியன் கன்சென்ட் வந்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த லைஃப் ஸ்பிரிங்கிங் இன் தி லைஃப் ஸ்ட்ரீமிங் இன் தி ஆபரேஷன் தியேட்டர், ப்ரொசீஜர் ரூம்ல அந்த மாதிரி இட்ஸ் ஆல் பேண்ட். அது அதுல கேசஸ் வேற ஆயிருக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணதுல இட் ஹஸ் பிகம் லீகல் இஷ்யூஸ்.
0: ஓகே,
1: ஸோ அதெல்லாம் டாக்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும்,
0: கவனமாக இருக்கணும். ஸோ வெரி கிளியர், இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ரெகுலேஷன் சோஷியல் மீடியா பயன்பாடு பொறுத்த மட்டிலும் நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இங்கே நம்ம அமீரகத்தில். எனவே தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாட்டு போகக்கூடிய கேப்பில் ஆஃப் ஏரில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நான் இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக்னு இல்லை, இட் குட் பி எனி டாபிக், உங்களுக்கு லீகலி குவிக்காக ஒரு டவுட் இருக்குது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சார் கிட்ட ஆஃப் ஏரில் 800-8940 இப்போவே கால் பண்ணலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: You are with Kirtana on Mersal Morning. 91 போடு.
5: என்னது?
4: 90s not

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour brought to you by Basha Bai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: We'll be back after a short commercial break.
0: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர் ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட் நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: மெரிசல் மார்னிங்ல லீகல் ஆர்ல லாயர் மகாதேவா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. சோஷியல் மீடியா ரெகுலேஷன்ஸ் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ்ங்கிறத சொல்லியாச்சு ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ அடுத்தபடியா சார், சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்கோர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க இங்க. சோ இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸுக்கும் இது பொருந்துமா? அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது?
1: டெஃபினிட்டா இப்ப வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் நம்ம ரெகுலேட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கணும். இல்லைன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னா ப்ரொமோஷன் ஒரு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை பற்றி, ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டியை பற்றி நடக்குதோ, அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டியோட மெடிக்கல் டைரக்டர் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அவங்களோட ஸ்டாஃப் யார், அந்த ஸ்டாஃப் இது ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. டிஹெச்ஏ அரசாங்க லோகோ யூஸ் பண்ணக்கூடாது எல்லா இடத்துலையுமே, அந்த அப்ரூவல் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக்சர்ஸ் வீடியோஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பர்மிஷன் எடுக்கணும் அவங்ககிட்ட இருந்து. அதே மாதிரி வென் வி கம் டு சோஷியல் மீடியா ஆப்பரேட்டர்ஸ், அவங்க வந்து அவங்களோட அந்த கண்டென்ட், என்ன கண்டென்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுவும் அந்த மெடிக்கல் டைரக்டர் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்ரூவ் பண்ணிட்டு அதை வந்து அந்த சோஷியல் மீடியா ரூல்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி கிளைம்லாம் பண்ணாமல், நான் சொன்ன முன்னாடி சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு கிளைம் பண்ணாமல், அந்த ரெஸ்ட்ரிக்டட் மெத்தடில் அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு அவங்க வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும்னா, இதை ரூல்ஸ் ரெகுலேட் பண்ணலன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் அதே நேரத்தில் அந்த மெடிக்கல் டைரக்டரும் வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள்,
0: ரெண்டு பேரும்.
1: அதனால இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை ப்ரொமோட் பண்ணும்போது. இந்த மாதிரி மிராக்குலஸ் மேஜிக்கல் கியூர் இல்லைன்னா உடனே ரிசல்ட் கிடைச்சிரும், நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா உடனே ரிசல்ட் வந்துடும், உடம்பு குறைச்சிடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அலர்ஜி ரெடி பண்ணிடலாம் சொல்லி கிளைம் பண்ணக்கூடாது.
0: கூடாது, ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தானே நமக்கு என்ன அப்படின்னு நம்ம லேஸ்ல விட்டுறக்கூடாது. அப்படிப்பட்ட ப்ரொஃபஷன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி தான் அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனும் சரி, அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, தே வில் பி ஹெல்த் ரெஸ்பான்சிபிள். ஓகே, குவிக்காக ஒரு பாட்டு ஒன்று உருமீன் படத்துலேருந்து கேட்டு முடிச்சுட்டு அப்புறமா இன்னைக்கு குவஸ்டின் ஆஃப் த டே என்ன, அதற்கான லீகல் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் சார் சொல்லுவார், கேட்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
1: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
2: எனக்கு சக்கரை வியாதி, சுகரா, இது எத்தனை நாளா? ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா
2: சார்?
1: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான். செழித்தையும் தமிழே ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 9:53 on the clock, Merisal morning-ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லீகல் ஆரோட எண்டுக்கு வந்தாச்சு. லாயர் மகாதேவா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருந்தாரு. சோஷியல் மீடியா ரெகுலேஷன்ஸ் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இன்ஃபுளுசர்ஸுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாதது எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அஃப்கோர்ஸ் ஆஃப் ஏர்ல நிறைய பேருடைய டவுட்ஸ் எல்லாமும் வந்து கிளியர் பண்ணுவோம். அதுல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டனை க்வெஸ்டன் ஆஃப் த டேனு சூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த க்வெஸ்டன் அண்ட் அதற்கான சொல்யூஷன் என்ன சார் இன்னைக்கு?
1: இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார். இந்த மாதிரி பேக்கேஜஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸு, ஃபார்மசிஸ்லாம் வந்து இந்த மெடிக்கல் செக்அப் பேக்கேஜஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அது லீகலா சார்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் தட் இஸ் லீகல். ஏன்னா அவங்க வந்து அதை மார்க்கெட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அவங்க ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் டீலில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட அது மார்க்கெட்டிங் எக்ஸசைஸ், ஸோ தட் தே ஜென்ரேட் பேஷண்ட்ஸ். பட் அதில் எதுவும் தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளைம் ஒன்றும் பண்ணல, அதில் தப்பாக எதுவும் கிளைம் பண்ணல. இவ்வளோ பணம் கொடுங்க, நீங்கள் இந்தந்த டெஸ்ட் நம்ம செஞ்சு தரோம், உங்களுக்கு டெஸ்ட், உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா அது வேறு விஷயம், நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலே போகலாம் இல்லை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அது உங்களோட இஷ்டம். பட் இட்ஸ் அன் ஆஃபர் தே ஆர் கிவிங் டு ஜென்ரேட் மோ கிளைண்டெல், அவங்களுக்கு ஒரு கிளைண்டெல் இது பண்ணுறதுக்காக. அதனால அதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது அதில் நத்திங் இல்லீகல் அபவுட் இட்.
0: ஓகே, தட்ஸ் இட். தேங்க் யூ சார், வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன் ஆஸ் ஆல்வேஸ். நன்றி.
1: அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: ஆமாம். ஸோ எப்பவுமே சோஷியல் மீடியா பயன்படுத்தும் பொழுது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. எஸ்பெஷலி இப்போ இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எனிவே, ஒரு பாட்டு உங்களுக்காக திருமலை படத்துலேருந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். அப்புறமா 10 மணிக்கு மேலே செய்திகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக அறங்காவலர் குழு முன்வைத்த குற்றச்சாட்டை அமைச்சர் நிர்மல்குமார் மறுத்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவற்றை தாண்டி முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி வெளியிடப்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியாக உள்ளதென்று அறங்காவலர் குழுவினர் குற்றம் சுமத்தினர். எந்த செயற்பாட்டிலும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக அரசியல் தலையீடு கொண்டதாக கோவில் நிர்வாகத்தின் செயற்பாடுகள் உள்ளன என்றும் குற்றம் சுமத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், அறங்காவலர்களின் செயற்பாடுகளை தடுக்கவில்லை, அறங்காவலர்களின் தேவை என்ன என அதிகாரிகள் மூலம் கேட்டறியப்படும் என்று கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸியின் கேரளா வருகை தொடர்பான சர்ச்சையுடன் தொடர்புடைய வழக்கில் ஆண்டோ ஆகஸ்டின் என்பவர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை முதல் தகவல் அறிக்கை தெரிவிக்கின்றது. கேரள அரசை ஏமாற்றியதாக கூறப்படும் கால்பந்து அனுசரணை தொடர்பிலான மோசடியில் கலமச்சேரி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஆண்டோ ஆகஸ்டின் பெயர் முக்கிய குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் கோவில் தமிழ் ஊதுவார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சந்நிதி வாயிலில் அமர்ந்து தமிழ் ஊதுவார்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கோயில் தமிழ் ஊதுவார்களுடன் அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழ் ஊதுவார்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலையானார். சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் இது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள வழக்கு என நீதி தெரிவித்தார். இந்த வழக்கின் விசாரணையை இறுதி தடவையாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அழைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவில் வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த 32 வயதான இந்திய பெண் ஒருவர் உயிரிழந்தார். 2 குழந்தைகளின் தாயான அவர் உடல்நலக் குறைவுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்ததாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார். கேரளத்தைச் சேர்ந்த குறித்த பெண் கணவர் மற்றும் 2 சிறு குழந்தைகளுடன் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஷார்ஜாவில் வசித்து வந்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
3: செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் அதிகரித்து வரும் ஆபத்துக்கள் குறித்த பொதுமக்களின் கவலைகளுக்கு மத்தியில் நிறுவனங்கள் சரியான முடிவுகளை எடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், நாங்கள் சரியானதை செய்ய போகின்றோம் என்று உலகம் நம்ப வேண்டும், ஏனெனில் அது சரியான செயல் என்றும் இதன் தாக்கம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்திருப்பதாலும் என்று அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த லியோனல் மெஸ்ஸியை பெனினுக்கு எதிராக அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறும் நட்பு ஆட்டத்துக்காக அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் அர்ஜென்டினா அணியில் மீண்டும் இணைத்துள்ளது. இந்த ஆட்டம் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா தேசிய அணிக்கான அதிகாரப்பூர்வ பிரியாவிடை ஆட்டமாக இருக்கும் என அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போட்டி போனஸ் ஐஎஸ்எல் நடைபெறவுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி

சிங்கர் ஹரிஹரன்

0: பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஆல் வெல்கம் பேக். 10:13 ஆக போகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ கடந்த ஒரு மணி நேரம் நல்ல பவர் பேக்டான ஒரு செஷனா இருந்திருக்கும். லாயர் மகாதேவா அவரோட சேர்ந்து லீகல் ஆர்ல மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ரெகுலேஷன்ஸ் நம்ம அமீரகத்தில் என்ன ஏது, அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற நீங்கள் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோ ஒரு கிளினிக்கையோ ஏஸ்தெட்டிக் கிளினிக்கையோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலையோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் இது வந்து பொருந்தும். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடாத சில வேர்ட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களையும் வந்து பிடிச்சிருவாங்க. அண்ட் யாரை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ தே வில் ஆல்சோ பி ஹெல்ப் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஜஸ்ட் கீப் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். சோஷியல் மீடியா வந்து பறந்து விருந்து இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அதில் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம்னு கிடையாது. ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணோன்னா போதும், பேசி அப்லோட் பண்ணால் போயிடும் அது உலகத்துக்கே. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மீடியமாக எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். பீயிங் அன் இண்டிவிஜுவல், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் யாராக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியா வந்து ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இது இன்னும் ஒரு முறை நமக்கு நினைவுபடுத்துது. அதனால அதை வச்சுக்குவோம் மைண்டில் சரியா. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பையா படத்துலேருந்து சுத்துதே சுத்துதே பூமி அண்ட் டிஷ்யூம் படத்துலேருந்து நெஞ்சாங்கோட்டல் அப்படியே நல்லா மனசை வருடுற மாதிரி ரெண்டு பாட்டு. இந்த டிராஃபிக்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி செட்டிலாக இருக்கக்கூடிய இந்த டைமில் ஹாப்பா அடி அப்படின்னு மூச்சு விடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் கேட்கறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஐ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: குளோபல் வில்லேஜ் லைக் வி ஆல் நோ, இந்த 31st சீசனுக்கு வர அக்டோபர் 14, 2026 ஓபன் பண்றாங்க இல்லையா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஐபி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு வருஷமும். அண்ட் இந்த சீசனுக்கான விஐபி பேக்கேஜ்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெரி ஃபேன்சி. ஸோ குளோபல் வில்லேஜோட இந்த விஐபி பேக்ஸ் ஃபார் சீசன் 31 பார்த்தோம்னா 31,000 திரம்ஸ் வேர்ட் சர்ப்ரைஸோட காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான ப்ரீ ஆர்டர்ஸ் பார்த்தா செப்டம்பர் 21 25 வரைக்கும் இருக்கும். அண்ட் பப்ளிக் சேல்ஸ் வந்து இட் பி ஓபன் ஆன் செப்டம்பர் 26 எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ தி கோகோகோலா அரினா வெப்சைட்ங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. சரி, அப்படி என்ன இருக்கும் இந்த விஐபி பேக்கேஜ்ல, இதனால என்னப்பா நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லி கேட்டா, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான பொருட்கள்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த விஐபி பேக்கேஜ் பிடிக்குமா இருக்கும். சோ அதுல வந்து குளோபல் வில்லேஜ் ஸ்டோரி புக் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வராங்க. சோ குளோபல் வில்லேஜோட ரிமார்க்கபிள் ஜர்னி, இத்தனை ஆண்டுகள் கடந்து, கிட்டத்தட்ட 30-31 ஆண்டுகள் கடந்து நம்ம குளோபல் வில்லேஜ் இவ்வளவு ஒரு அழகான அட்ராக்ஷனா இருக்கு, அது கடந்து வந்த அந்த ரிமார்க்கபிள் ஜர்னியை சொல்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கீப்சேக், ஒரு நினைவா வந்து நீங்க வச்சுக்கலாம் இந்த குளோபல் வில்லேஜ் ஸ்டோரி புக். அது ஒன்னு இருக்கும். அண்ட் இது இதோட இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தா நம்ம வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி யூஏஇ அண்ட் ரூலர் ஆஃப் துபாய் அவர்கள், அவருடைய அந்த விஷனை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வாட், துபாய்னாலே வந்து இட் இஸ் ஆல் அபவுட் பிரிங்கிங் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் டுகெதர் இல்லையா. ஸோ அதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஒரு பேக்லையும் வந்து பார்த்தா சீசன் 31க்கான சில ஸ்பெஷல் பின்ஸ் வந்து வச்சிருப்பாங்களா, ஆனரிங் the UAE alongside premium VIP parking sticker, parking cards, entry tickets, wonder pass cards and also Dubai holding entertainment la vandha nam payanpadutra maathiri nariya offers and discounts kudukra maathiri அவங்க சில வவுச்சர்ஸ் எல்லாம் தரப்போறாங்க. இதுல வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டா அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு லக்கி விஐபி பேக் ஹோல்டருடைய அந்த பேக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிட் தருவாங்கல்ல, அதுல யாரோ ஒருத்தரோட கிட்ல வந்து 31,000 திரம்ஸ் வர்த் செக் வந்து ஒழிச்சு வைக்க போறாங்க. அது யாருக்கு இல்லை கிடைக்குங்கிறது தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வேற என்னெல்லாம் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு பேக்கேஜோடைய விலை என்ன ஏது இதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் வருஷம் நிறைய பேர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த வருஷத்துக்கான ப்ரீமியம் பேக் இந்த விஐபி பேக்லாம் எய்ம் பண்றீங்கன்னா பாருங்க, who knows 31,000 திரம்ஸ் செக் உங்களுடைய பேக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: info Tamar FM. Tamar FM. Namma radio, namma music.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சிபிஎஸ்இ ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியாகி இருக்கு. சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் 12 எக்ஸாமினேஷன் இங்க நம்ம யூஏல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் ஒரிஜினலி ஸ்கெடியூல் பண்ணியிருந்த அந்த டைம்ல பார்த்தோம்னா இங்க இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் ரீஜனல் கான்ஃபிளிக்ஸின் காரணமாக ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆச்சு. அதன் காரணமாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியாம போச்சு அதன் காரணமாக இப்போ ரீ எக்ஸாம்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் யார் யார் அப்பியர் ஆகலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரிஜினலி அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் இந்த ரீஜனல் டென்ஷன் காரணமாக கேன்சல் பண்ணிருக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இது பொருந்தும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ 1200 ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26 ஆம் தேதிக்குள்ள அவங்க இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம், எக்ஸாம் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ரெகுலர் அண்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சப்மிட் பண்ணும். அண்ட் சிபிஎஸ்இ வெப்சைட்ல இதற்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த டேட்ஸை தாண்டி இந்த விண்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா, செப்டம்பர் 22ல இருந்து 26 வரைக்கும் இந்த விண்டோவை தாண்டி வேற எந்த காரணத்தின் கொண்டும் எக்ஸ்டென்ஷன் எதுவும் இருக்காது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா சில கீ திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரீ எக்ஸாம்ஸுக்கு எந்த எக்ஸாமினேஷன் ஃபீயும் இருக்காது. அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அகைன் முன்ன என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே எக்ஸாம் சென்டர்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி போர்டு கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ரீ எக்ஸாம் எல்லாம் எதுவும் இருக்காது. டேட் அண்ட் டைம் டேபிள் வந்து டீடைல் டைம் டேபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தெரிவிப்பாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க யார் யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தோ, யாருடைய குழந்தைங்கள்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க இந்த ரீ எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட் அண்ட் அதற்கேற்ற பிளானிங்கை வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த விண்டோவும் மிஸ் பண்ணிடக்கூடாது, செப்டம்பர் 22 டு 26 தான். ஓகே, அடுத்ததாக என்னெல்லாம் பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன் தெரியுமா, கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்துலேருந்து நெஞ்சில் ஜில் பாட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துலேருந்து வெட்டிங் சாங், ரெண்டு பாட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன் ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல்
7: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
8: ஆல் ரைட், டிராஃபிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? E66 வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நீ காலில் தானே நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த ஜதவ் பக்கத்தில் இருக்கிற இந்த ஊத்மேதா ரோட்ல டிராஃபிக் இல்லையே அப்படின்னு சொன்னேன், ஆனால் இப்போ இருக்குங்க, நல்லாவே இருக்கு. ஆமாம், இந்த அல்வாசல் கிளப்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட் வரைக்குமே பார்த்தா டிராஃபிக் கண்டிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அங்கே எக்ஸிட்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி விட்டுருக்காங்க இல்லையா, அதனால ரோட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராசல்கூர் ரோடு அப்படியே கனெக்ட் ஆகி அல்கேல கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. எக்ஸாக்டா கனெக்ட் ஆகிற அந்த இடத்துல வந்து எவ்வளோ ரெண்டு கிராஷ் தெரியுது எனக்கு. ஆமாம், அந்த பிஸ்னஸ் பே அல்கேல் சைடில். ஆமாம், ஸோ இது ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு அலாமிங்காக என்னால் பார்க்க முடியுது. மேப் அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வழக்கம் போல் 311 அப்புறம் E11 இங்கெல்லாம் கிராஷ் இருக்கு தான் செய்யுது. 611 இஸ் ஆல் கிளியர், நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரோடு பார்க்கறதுக்கு. யா, ஸோ 611 எடுத்து வந்தீங்கன்னா டிராஃபிக்லலாம் சிக்காமல் இந்த பக்கம் வந்துடலாம் நீங்கள்.
7: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
9: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
7: Brought to you by Pride Collection alikum thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
4: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564 15 4242.

0: இன்னைக்கு செப்டம்பர் 16 சரியா இன்னும் 10 நாள்ல ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் லைவ் கான்சர்ட் இங்க நம்ம மீரகத்துல நம்ம துபாயில நடக்க இருக்கு. மியூசிக் லவர்ஸ் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் ஒன். இந்தியாவிலேயே நம்ம வந்து பார்த்தோம்னா கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே மியூசிக் பேண்ட் பார்த்தா இட் இஸ் தி அகம் பேண்ட். அகம் பேண்ட் வந்து இங்க நம்ம துபாயில நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண வர போறாங்க. கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் வந்து நமக்காக கொடுக்க போறாங்க. ஹரி சிவராமகிருஷ்ணன் அவர் லீட் பண்ணக்கூடிய அகம் பேண்ட் வர செப்டம்பர் 26 லைவா நம்ம துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட்டின் மூலமா நம்மள அப்படியே என்ஜாய் பண்ண வைக்க போறாங்க. சரியா, சோ இந்த கான்சர்ட் வந்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் இதற்கான டிக்கெட்ஸ் இப்பவே நீங்க புக் பண்ணலாம். platinumlist.ae போனீங்கன்னா யூ கேன் புக் யூர் டிக்கெட்ஸ் நவ், பை யூர் டிக்கெட்ஸ் நவ். சோ உடனடியாக நீங்க உங்க கேங் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி டிக்கெட்டை புக் பண்ணுங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்க இருக்கு அகம் பேண்ட் லைவா பண்ணக்கூடிய இந்த கான்சர்ட். ஓகே, அண்ட் இதற்கான ஒபிஷியல் அண்ட் ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. அவ்வளவுதான், நானும் கிளம்புறேன். 10:53 ஆகிவிட்டது. ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று நான் கொடுப்பேன். 800-8940 அடிச்சுட்டே இருக்கு. யாருக்கு என்ன பாட்டுன்னு கேட்கலாமா? ஹாய், குட் மார்னிங்.
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
2: Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் தொகுதியில் தவிக வேட்பாளர் சத்யபாமா இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார். தாராபுரம் தவிக வேட்பாளர் சத்யபாமா வேட்பு மனு தாக்கல் செய்ய சென்றபோது அதிமுகவினர் துரோகி என்று முழக்கமிட்டனர். வெல்லட்டும் வெல்லட்டும் இரட்டை இலை வெல்லட்டும் என்று அதிமுகவினர் முழக்கமிட்டனர். அதிமுகவில் இருந்து வெற்றி பெற்று ராஜினாமா செய்து தவிகவில் இணைந்த சத்யபாமாவுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வீட்டில் காவல்துறை சோதனைக்கு கே என் நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவினரை அச்சுறுத்த தவிக அரசு முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அன்பில் மகேஷ் வீட்டில் சோதனை நடத்தப்படுவது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று அவர் கூறினார். சோதனையை சட்டப்படி எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் நிரபராதி என நிரூபித்து வெற்றி பெறுவோம் என்று கே என் நேரு தெரிவித்தார். அன்பில் மகேஷை பார்ப்பதற்கு கூட காவல்துறையினர் எங்களை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
2: இந்திய செய்திகள்.
3: எதிர்வரும் 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 46% அதிகரிக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நாடு முழுவதும் 10.52 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. எதிர்வரும் 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது 15.38 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட தகவல்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் முதல் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு முன்னதாக அழைக்கப்பட்டிருந்த நிலையிலும் இலங்கையை விட்டு வெளியேறியதாக வெளியான தகவல்களை ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மறுத்துள்ளார். FCID தரப்பில் இருந்த ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எந்தவொரு சம்மனும் கிடைக்கவில்லை என்றும் அதன் பின்னரே அவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திட்டமிட்ட பயணத்துக்காக புறப்படுவதற்கு முன்பு ஷிராந்தி ராஜபக்ச தனியார் மருத்துவமனையில் இருந்து நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்றதாக அந்த குடும்ப உறுப்பினர் கூறியுள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் கமீஸ் முஷாயித் அப்ஹா மற்றும் தாயிஃப் நகரங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஹூதி குழு நடத்திய தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஜப்பானின் மவுண்ட் ஃபூஜியில் மலையேற்ற சீசன் அல்லாத காலத்தில் சிக்கிக்கொள்ளும் மலையேற்ற வீரர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிக்கு கட்டணம் வசூலிக்க யமராஷி மாகாணம் முடிவு செய்துள்ளது. இந்த புதிய நடைமுறை 2027 செப்டம்பர் முதல் அமலுக்கு வரவுள்ளது. பொதுவாக ஜூலை முதல் செப்டம்பர் 10 வரையான காலப்பகுதி மலையேற்ற பருவகாலமாகும். சீசன் முடிந்த பிறகு மலையில் வானிலை கடுமையாக மாறுவதுடன் மீட்பு நிலையங்கள் மற்றும் மலை தங்குமிடங்களும் மூடப்படுவதால் மலையேற்ற மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷின் தியாகராய நகரில் உள்ள அலுவலகத்தை திறந்து அமலாக்கத்துறை சோதனை முன்னெடுத்துள்ளது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு இன்று காலை முதல் அன்பில் மகேஷின் இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையை முன்னெடுத்திருந்தது. தற்பொழுது அவரது அலுவலகத்தின் பூட்டை திறந்து சோதனை முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் தீப்தி சர்மா ICC மகளிர் T20 பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் 4 இடங்கள் முன்னேறி 2வது இடத்தை பிடித்துள்ளார். சமீபத்தில் முடிவடைந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் தீப்தி சர்மா 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடரின் அதிக விக்கெட் வீழ்த்திய வீராங்கனையாக திகழ்ந்தார். இதனிடையே இந்திய அணியின் தொடக்க வீராங்கனை ஷஃபாலி வர்மா T20 துடுப்பாட்ட வீராங்கனைகளுக்கான தரவரிசையில் ஒரு இடம் முன்னேறி 6வது இடத்தை பிடித்துள்ளார். இந்திய அணியின் துணைத் தலைவி ஸ்மிருதி மந்தனா துடுப்பாட்ட வீராங்கனைகளின் தரவரிசையில் தொடர்ந்து 5வது இடத்தில் உள்ளார். மந்தனா மற்றும் ஷஃபாலி வர்மா இடையே தற்போது 4 புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை

ரேண்டமா எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதாவது நம்ம ஒரு டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறோம், எல்லாம் பண்றோம், அதெல்லாம் ஓகே. ஹெட்ஃபோன்ஸில் வந்து அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக ரோட்டில் நடந்துட்டு அப்படியே போகிற, இப்போ ஒரு பாட்டு ஓடிச்சு, இதை கூட நான் வந்து ஹெட்ஃபோனில் கேட்டு அப்படியே லிஃப்ட் ஏறி வந்தேன் கீழேந்து, நல்லா இருந்துச்சு. பட் இதுவே உங்ககிட்ட இப்போ காசு இருக்குன்னு வச்சுங்க, ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2000 திரஹாம்ஸ் இருக்கு, இல்லை ஒரு 1500 திரஹாம்ஸ் இப்படியாவது நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லாமல் எதுவுமே கண்டுக்காமல் அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டே மட்டும். இப்போலாம் ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்களா நீங்கள் பை எனி சான்ஸ்? சீசன் முடிஞ்சு பயங்கர சீப்பாக இருக்குங்க ஃப்ளைட்ஸ்லாம். நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு லெஸ் தேன் 1000 அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா யோசிக்காமல், இது வரைக்கும் நீங்கள் போல, சேர்த்து வச்சு என்றைக்காவது போய்க்கலான்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா, டேக் திஸ் ஆஸ் யுவர் சைன், சும்மா போயிட்டு வாங்க. இதே பாட்டை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் சுற்றி முற்றி போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்காது, ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அந்த இடத்துல நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தமிழ் பாட்டு கேட்டு ஒரு வாக்கிங் போங்களேன், அது வேறு மாதிரி ஹிட் ஆகும். எஸ் ஒருவேளை இல்லை எனக்கு 1000-2000 உடனே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாதம் 100-200 கூட எப்படியாவது சேர்த்து வச்சு ஒரே ஒரு ட்ரிப்பு நீங்கள் அடிச்சு பாருங்க. அப்புறம் நீங்கள் 2வது 3வதுலாம் நான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, நீங்களே போயிட்டு வந்துடுவீங்க. தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சீ செலவு பண்ணி தான் ட்ரிப் போனோம், 5000-10000 பேக்கேஜ் எடுத்தா போனோம், யார் சொன்னா அப்போ ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக போயிட்டு வரல. இப்போ ஜார்ஜியாவுக்கு வந்து 1000 டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் நீங்கள் அங்கே வந்து பஸ்ஸு ஹீச் ஹைக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படியே ஊர் சுற்றிக்கலாம், சரியா? சாப்பாடுலாம் இங்கே கண்டிப்பாக சீப்பாக தான் இருக்கும், பிரெட்டு அது இதுன்னு எதையாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேலைக்கு ஒரு 3-4 திரஹாம்ஸில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஸ்டேக்கு ஒரு ஹாஸ்டல் எடுத்துக்கோங்க, பங்க் பெட்டில் தங்கிக்கோங்க, நல்லா மேக்ஸிமம் எங்கே போனாலும் பங்க் பெட்டில் தான் தங்குவேன், நல்லாயிருக்கும், ஜாலியாக அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க. அப்படி இப்படி ஒரு 2000 எதையாவது பண்ணி முடிச்சிடலாங்க, ஐ கேரண்டி யூ அண்ட் ஐ பெட் யூ. ஸோ சரி, அவ்வளோ பெருசாலும் நான் வார்த்தை விட விரும்பலை, பட் இருந்தாலும் யூ ட்ரை, சரியா? சும்மா வச்சு போயிட்டு வாங்க, ஆஃப் சீசனில் போங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நேஷனல் டேக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கும், உங்கள் டோட்டல் ட்ரிப் பட்ஜெட்டை 1 வீக்கு கேட்பாங்க. இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரேண்டம் தாட் திடீர்னு நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு, விச் மீன்ஸ் இப்போ நான் ஸ்கை ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி ஏதாவது பட்ஜெட் இருக்கா போகிறதுக்கு அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ 2 பாட்டு பேக் டு பேக் கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது மசாலா கேஃபே அண்ட் வெல்கம் டு த ஷோ. நான் ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன், அண்ட் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். Back to back.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: Are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: சொன்னது யோசிச்சு பாத்தீங்களா, கொஞ்சமாவது உங்க மண்டை வந்து பிரெயின் வாஷ் ஆச்சா, ஒருவேளை ஆகல அப்படின்னாலும் இப்ப வந்து ஆயிக்கோங்க, முடிஞ்சா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க. தட் வில் சேஞ்ச் தி என்டையர் சிக்ஸ் மந்த்ஸ், அப்கமிங் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அது கண்டிப்பா மாத்தும், லைஃப் மாத்தும்லாம் நான் வந்து வாய் விட மாட்டேன். கண்டிப்பா அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, குளோபல் வில்லேஜ் திறக்க போறாங்க இன்னைக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ விஐபி பேக்கேஜை லான்ச் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31,000 dirham சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்காமா. ஸ்டோரி புக் டிசைன்ல குளோபல் வில்லேஜோட விஐபி பேக் கலெக்டபிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போயிட்டு பாருங்க. ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து September 21-25 வரைக்கும் இருக்கும், பப்ளிக் சேல்ஸ் September 26 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் வில்லேஜ் சீசனோட விஐபி டிக்கெட்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயே டைமண்டு, பிளாட்டினமு, கோல்டு, சில்வர்னு நாலு கேட்டகரி இருக்குது. நான் டைமண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 7,900 dirhams 7,900. ப்ரையாரிட்டி புக்கிங் ஃபீ 1,000 dirhams சரியா. பிளாட்டினம் வந்து 3,490 500 dirhams ஃப்ரீ ஃபீ. கோல்டு வந்து 2,490 வித் 300 ஃபீ. சில்வர் வந்து 1,890 வித் 200 dirhams ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க, எமிரேட்ஸ் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு பர்ச்சேஸ் குளோபல் வில்லேஜோட ப்ரீமியம் பேக் விஐபி சில்வர் கோல்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போது சில்வர் பார்க்கே எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து சில்வர் பேக்லேயே வந்து 5 seasonal pass இல்லைனா 7 park tickets உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் வில்லேஜோட ப்ரீமியம் ப்ரிவிலேஜ் கிடைக்கும், அண்ட் துபாய் பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இருக்குல்ல அதோட பார்க் டிக்கெட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்காமா, நீங்கள் வந்து பார்த்து என்னன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு.
3: 90s not out.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர், ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
3: வேட் நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
4: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
3: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Al Ain and Fujairah today. Jetto UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
4: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: இன்னைக்கு நீ
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
0: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான
1: group of companies.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
0: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: எனக்கு கார வழியாக வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துன்னா எனக்கு வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிடும் போல இருக்கு, நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணால் கால் பண்ணி நம்பர் 800-8940-8940 யூஏ வெளியிலேருந்து கூப்பிடுறவங்க +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு தாராளமாக கூப்பிடலாம். வணக்கம், யாரும் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு
0: வந்து ஜாலியா
1: இருந்துச்சா?
0: ஊர் நீங்க?
1: எனக்கு
0: வந்து வணக்கம், பேசுறீங்க? நல்லா
2: இருக்கேன்.
0: எந்த ஊர் அமீர்? ரெண்டு பாட்ட போட்ட வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு பிரேக் இல்ல, உங்களுக்கு பாட்டு இருக்கும். நான் போய் ஒரு சாய் குடிச்சிட்டு வரேன். ஓகே, செந்தூர பாண்டிக்கூர் அந்த பாட்டே போட்டு வரேன் நானு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: வந்த போன வாரத்துல சத்த நேரம் அடியில் தார வச்சு.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 கொலைகள் நடந்துள்ளதாக ஆர்எஸ் பாரதி தெரிவித்தார். நீதிமன்ற வாசலிலேயே கொலை நடக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு உள்ளது என்று ஆர்எஸ் பாரதி விமர்சித்தார். சென்னையில் திருப்பதி குடை ஊர்வலத்தின் போது பெண் போலீசாரிடமே தாவிக்க நிர்வாகி சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். அமைச்சர்கள் பேசும் இடங்களிலேயே மின்வெட்டுக்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். துக்ளக் தர்பார் போல தாவிக அரசின் செயற்பாடுகள் உள்ளன என்று அவர் விமர்சித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடுவதற்கு மாநில அரசு எடுத்துள்ள முடிவை கர்நாடக உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான பிரியங்க் கார்கே வரவேற்றுள்ளார். இதனால் தேசிய பாடலான வந்தே மாதரத்தில் முழுமையான அனைத்து சரணங்களையும் பாட வேண்டும் என்ற பாஜகவின் கோரிக்கையை சுற்றியுள்ள சர்ச்சை மேலும் தீவிரமடைந்துள்ளது. கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பிரியங்க் கார்கே இது தொடர்பில் பாஜக தலைவர்களான PY விஜயேந்திரா மற்றும் R அசோக் ஆகியோருக்கு சவால் விடுத்தார். டெலிபிராம்டரை பயன்படுத்தாமலும் ஒரு துண்டு காகிதத்தை பார்க்காமலும் வந்தே மாதரத்தின் அனைத்து சரணங்களையும் பாடுங்கள் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா ஆரியனை திறனை கட்சியில் இருந்து நீக்கியமைக்கு எதிராக தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் உள்ளிட்ட 5 தரப்பினருக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா ஆரியனை திறனை கட்சியின் விதிகளை மீறி நீக்கியமைக்கு எதிராக தற்போதைய கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் செயலாளர் MA சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், நிர்வாக செயலாளர் குணநாயகம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியோருக்கு எதிராக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் ஊடாக இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் குளோபல் வில்லேஜ் தனது 31st சீசனுக்காக VIP பேக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய சீசன் எதிர்வரும் அக்டோபர் 14 முதல் 2027 மே மாதம் வரை நடைபெறவுள்ளது. VIP பேக்களை பெறுவதற்கான முன்பதிவு செப்டம்பர் 21 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கான விற்பனை செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கும். VIP பேக்களை கொக்கோகோலா அரீனா இணையதளம் வழியாக மட்டுமே பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சீசனில் VIP பேக்ஸின் சிறப்பம்சமாக குளோபல் வில்லேஜ் ஸ்டோரி புக் என்ற சேகரிக்கக்கூடிய புத்தக வடிவமைப்பு இடம்பெற்றுள்ளது. இது குளோபல் வில்லேஜ் இதுவரை கடந்து வந்துள்ள குறிப்பிடத்தக்க பயணத்தையும் அதன் வளர்ச்சியையும் நினைவு கூறும் வகையில் ஒரு பிரீமியம் நினைவு பொருளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: உலக செய்திகள்.
3: வெளிநாடு தலையீடுகள் பிராந்திய ஒற்றுமையை சிதைத்துள்ளன என்று ஈரான் அதிகாரி தெரிவித்தார். 13th பீஜிங் ஷியாங்ஷான் மன்றத்தின் போது ஈரான் ஆயுதப்படைகளின் செயற்பாட்டு பிரிவு துணைத் தலைவர் இதனை கூறினார். உலக நாடுகள் அனைத்தும் இத்தகைய ஒரு தலைப்பட்ச மேலாதிக்கத்தையும் காட்டு நீதி சட்டத்தையும் கண்டிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். மத்திய கிழக்கில் வெளிநாட்டு சக்திகளின் நீண்டகால தலையீடுகள் பிராந்திய ஒற்றுமையை சிதைத்துள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அல்நாசர் அணிக்கு எதிராக நடைபெற்ற கால்பந்து போட்டியில் அலைன் FC 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. சவுதி அரேபியாவின் முன்னணி கால்பந்து அணியான அல் நாசர் AFC சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகை தந்தபோது அனைவரின் கவனமும் போர்ச்சுக்கல் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீது இருந்தது. ஆனால் நேற்று ஹசாபின் ஜாயத் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மொரோக்கோ வீரர் ஹுசைன் ரஹிமி ரொனால்டோவின் கவனத்தை முழுமையாக தட்டிச் சென்றார். ரஹிமி 2 கோல்கள் அடிக்க அலைன் அணி அல் நாசரை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. போட்டி முழுவதும் அலைன் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் ரஹிமியின் 2 கோல்கள் அந்த அணியின் அபார வெற்றிக்கு முக்கிய பங்காற்றின.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alain since 1982
4: weather update brought to you by Alras Auto AC Parts the number one

நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நம்மளே அறியாம நம்ம வந்து முன்னாடியெல்லாம் டிவிக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுப்போம், மாசம் மாசம் கேபிள் காரங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுப்போம் அவ்வளவுதான். பட் இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபீ, எல்லாத்துக்கும் தனித்தனி சப்ஸ்கிரிப்ஷன், பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்பும் பெய்டு ஆப்பா மாறிக்கிட்டு வருது. நம்மளால் அதை உணரவும் முடியுது. ஒரு வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் தேவை, அந்த ஆப்புக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆனுவல் ஃபீ எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் விலை குறையின்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நமக்கு அவ்வளோ இருக்கு கண்ணுக்கு தெரியாமல். அந்த வகையில் இப்போ ஓவராலாக மெட்டாக்கு என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So இந்த மெட்டா ப்ராடக்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் வாங்குறீங்க, வாட்ஸ்அப் ப்ளஸ் வாங்குறீங்க, ஃபேஸ்புக் ப்ளஸ் வாங்குறீங்கன்னா 7.99, 5.99, 7.99 கிராம்ஸ் இண்டிவிஜுவல் யூசராக தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் ஒரு கிரியேட்டர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி ரேட்டு பண்டிலாகவும் கொடுக்குறாங்க. அந்த பண்டிலில் வந்து கிட்டத்தட்ட 46.99 கொடுத்தீங்கன்னா எசென்ஷியல், அட்வான்ஸ்னா 119 கிராம்ஸ், எக்ஸ்பர்ட்னா 359 கிராம்ஸ் பர் மந்த் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓவரால் பண்டில் வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 22.99 ப்ரீமியம் வந்து 76.99. இந்த மாதிரி பல்வேறு பேக்கேஜ் இருக்காமா இல்லை பேக்கேஜே வேணாம், போக போக ஆடே வந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஆடெலாம் வந்துருச்சே, எதில் தான் ஆட் இல்லை, எல்லாத்துலேயும் ஆட் இருக்கு. ஸோ ஆடோடே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் நீங்கள் எதுவும் பே பண்ணுறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அடுத்து UPI வேற பேமெண்ட் வரப்போகுது, அக்டோபர் 15th சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டகரிஸ் கோரி எவ்வளோ ஒரு பைக் மேலே பே பண்ணா வரும் எல்லா டீடைலையும் நான் வந்து பாட்டு முடிஞ்ச உடனே சொல்கிறேன். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM ஸ்டேட்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: அகம் ஈவென்ட் துபாய்க்கு. எஸ், துபாயில் நடக்கவிருக்கு. துபாய்க்கு வராங்க அகம் பேண்டு டீமு. ஸோ அகம் பேண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவேளை கேள்விப்படல அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே மியூசிக் பேண்ட் அவங்க தான். யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள், ஏஜிஏஎம் அகம் பேண்ட். ஹரி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம் பேண்ட் வந்து 26 செப்டம்பர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் ஒரு பிரம்மாண்ட கான்சர்ட் நடத்தவிருக்காங்க. PlatinumList.AE விசிட் பண்ணி இப்போவே உங்கள் டிக்கெட்ஸை ப்ரீ புக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏஷியாவோட இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேண்ட்ஸ் அகம் பேண்ட் அவங்களோட கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவலில் கலந்து கொள்ளலாம். 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.FM தான் இதோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ், இந்த ஈவெண்ட்டுக்கு அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் அஃப்கோர்ஸ் நாம தான். அண்ட் நீங்கள் இப்போவே உங்கள் டிக்கெட்ஸை ப்ரீ புக் பண்ணுறது மச் மச் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில், நல்ல ரோவில், நல்ல வியூவோட உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ சவுதியில் ஃபஸ்ட்டு ஒரு அல்ட்ரா லக்ஸரி ட்ரெயின் வரப்போதாமா? ஸோ கிட்டத்தட்ட 30,000 திர்ஹாம்ஸ் வரைக்கும்லாம் கூட போகும். அதில் தியேட்ரிக்கல் ஷோஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டெசர்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் வந்து பல்வேறு ஐட்னரிஸ் அவங்களே கொடுப்பாங்க. 72 பேசஞ்சர்ஸ் ஒரே நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணலாமாம்மா. இது சவுதியில் வரப்போகுது. ஸோ 12 கேரேஜ், 34 ஸ்வீட்டு, 34x2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 68 வரும். ஸோ அந்த மாதிரி பல்வேறு பேர் கிட்டத்தட்ட 1000 kilometers நார்த் ஆஃப் ரியாதில் இதை வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஜார்டனுடைய பார்டர் வரைக்கும். ஸோ ப்ராட்வே அண்ட் டெசர்ட்டை இணைக்கக்கூடிய வகையில் இந்த ட்ரெயின் வந்து இருக்க போகுது. ஸோ சவுதிக்கு யாராவது போகிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ட்ரெயினில் போயிட்டு வாங்க. ஸோ ரீஃபண்டபிள் டெபாசிட்டே கிட்டத்தட்ட 2500 திர்ஹாம்ஸு பெர் கேபின் பெர் நைட்டுக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000 AED மட்டுமே. ஸோ உங்களுக்கு 30,000 AED பட்ஜெட்டில் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னா இந்த அல்ட்ரா லக்ஸரி ட்ரெயின் நீங்கள் வந்து ட்ரீம் ஆஃப் த டெசர்ட்டுங்கிறாங்க. இது அன்இமேஜினபிள் லெவல் ஆஃப் லக்ஸரியை நீங்கள் வந்து ஒரே நாளில் அனுபவிக்கணும், ட்ரெயினில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். மலையா ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. E311 டுவர்ட்ஸ் துபாய் அண்ட் முயஸ்னா கிசைஸ் லேண்ட்ஃபில் பக்கத்துலலாம் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கு டுவர்ட் ஷார்ஜா. அண்ட் E11 அபுஷாகரா கிட்ட மட்டும் தான் டிராஃபிக் இருக்குது. அண்ட் மற்றபடி துபாய்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீ எங்கே தெரியுமா டிராஃபிக் இருக்குது, மக்தூம் ஏர்போர்ட் பக்கத்தில் துபாய் சவுத்தில் E311 ரவுண்ட் போட் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால் அங்கே வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற டேரக்ஷனில் E311 மக்தூம் ஏர்போர்ட் கிட்ட நல்ல ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

சஞ்சு சாம்சனை போயிட்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து வைபவ் சூரியவன்சி ஆட வைக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, சி நாங்க எல்லாரும் இந்தியாவுக்கு தான் ஆடுறோம், நீங்க அபிஷேக்கையும் சூரியவன்சியும் காம்போல போட்டு ஆடினாலும் சரிதான், நான் ஆடினாலும் சரிதான், பசங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். எஸ் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று நடந்த இந்தியாவை ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் 159 கேட்டு இந்தியா 14.5 ஓவர்ல 163-3. இது ஒரு பக்கம் நடக்க, பாகிஸ்தானில் வந்து ஒரு பிளேயர் பயங்கரமாக போலிங் போட்டு பேட்டிங்லாம் பிடிச்சாருன்றதுக்காக அவங்க சீரீஸ் ஒயிட் வாஷ் ஆனால் கூட பரவாயில்லன்னு அவருக்கு ஏர்போர்ட்டில் மாலையெல்லாம் போட்டு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் கிரிக்கெட்டில் இருக்க. ஃபுட்பாலில் அல்லைன் வர்சஸ் அல்நாசர் மேட்ச் நடந்துச்சு. அதாவது யூஏஇ பேஸ்ட் டீம், நம்ம அல்லைன் பேஸ்டு டீமும் கிறிஸ்டியானோ சவுதி டீம் இருக்குல்ல அல்நாசர், இவங்க ரெண்டு பேர் வந்து மேட்ச் ஆடினாங்க. அல்லைன் வந்து அல்நாசரை 4-0 அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. 4-0 எம்மா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. செம டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க கிறிஸ்டியானோ டீமு. சாடியோ மானே, கிறிஸ்டியானோ, இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போது சவுதியில் ஆட்டிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம ஆர்சனல் பிளேயர் மார்டினெல்லி அவர்லாம் கூட ஃபுல்லாக சவுதியில் வந்து நிறைய யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. அதை இறக்கியுமே அல்லைன் வந்து இந்தளவுக்கு ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல. சரியான வின்னு. ஸோ அடிக்கடி கிறிஸ்டியானோ இப்போ யூஏஇக்கும் வராரு ஃபுட்பால் விளையாடுறதுக்காக. லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், பட் மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு. எனிவேஸ், இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். டென்னிஸில் யூஎஸ் ஓப்பன் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது, இதுக்கப்புறம் மேஜர் டோர்னமெண்ட் ஜனவரியில் தான் நடக்க போகுது. ஸோ மற்றபடி ஐபிஎல் இபிஎல் எல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தாங்க, ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் வின்டரும் கிடையாது, ஸ்போர்ட்ஸும் கிடையாது, எல்லாம் போங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலமை. சரி ஓகே, ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆர்ஜே முது பேசிகிட்டு இருக்கேன், இது 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்யூ.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: யுபிஐ பரிவர்த்தனை கட்டண வசூல் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படையான பண பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் தற்போதைய நடைமுறை தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். வணிகர்கள் ஒரு பரிமாற்றத்துக்கு அதிகபட்சமாக 300 ரூபாய் வரை பரிவர்த்தனை கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பொருட்களின் விலையை உயர்த்தி யுபிஐ கட்டணத்தை பொதுமக்கள் மீதுதான் சுமத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரம்தான் மேலும் அதிகரிக்கும் என்று அவர் கவலை வெளியிட்டுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் தொடர்பாக பட்டினப்பாக்கம் மக்களிடம் கருத்து கேட்காதது ஏன் என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூர் சென்று மக்களிடம் கேட்டு ரத்து செய்த முதல்வர் பட்டினப்பாக்கம் மக்களிடம் கேட்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக தாவிக்கா ஏற்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஏற்கவில்லை எனில் எதற்கு கூட்டணி என்றும் அவர் வினவியுள்ளார். ராகுல் பிரதமர் வேட்பாளர் என்பதை ஒப்புக்கொள்பவர்கள் உடன் கூட்டணி வைப்பதே நேர்மை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ராகுலை பிரதமர் வேட்பாளர் என கூட்டணி கட்சிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: சர்வதேச கடற்பரப்பில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த கப்பலுடன் பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் பாகிஸ்தான் கடற்படை கப்பலின் செயற்பாடு இரு நாடுகளுக்கும் இடையிலான 1991 ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு முரணானது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச கடற்பரப்பில் இரு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஒன்றையொன்று குறைந்தது 3 கடல் மைல் தொலைவுக்குள் நெருங்கி வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பின் உயரதிகாரியை இந்திய அரசு அழைத்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கான புதிதாக நியமிக்கப்பட்ட சீன தூதுவர் வெய் ஹுவாசியாங் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பு பிளவர் ரோடில் அமைந்துள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் சந்தித்தார். கொழும்பில் தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் முன்னாள் அரசு தலைவருடன் தூதுவர் வெய் மேற்கொண்ட முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பாக இது அமைந்தது. தூதுவருடன் துணை தூதுவர் ஜூ யான்வெய், ஆலோசகர் மே ஜிங் மற்றும் 3 செயலாளர் ஜின் என்சே ஆகியோரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் பாதிக்கப்பட்ட CBSE 12 மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்பட உள்ளதாக CBSE அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் உள்ள 1000 12 மாணவர்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிராந்தியத்தில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக தமது வாரிய தேர்வுகளை எழுத தவறினர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவிய அப்போதைய சூழ்நிலை காரணமாக 12 வாரிய தேர்வுகள் நடைபெறாமல் போன 40 பாடங்களுக்காக சிறப்பு தேர்வுகளை நடத்த உள்ளதாக CBSE அறிவித்துள்ளது. இதில் 20 கல்வி சார் பாடங்களும் 20 திறன் சார் பாடங்களும் அடங்குகின்றன. மக்கா மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாப் ஷெரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஏமனின் ஹூதி இயக்கமே காரணம் என்று சவுதி தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் செயலால் பாகிஸ்தான் மக்கள் மிகவும் வேதனையும் கவலையும் அடைந்துள்ளனர் என்று அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்கா மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் குற்றச்சாட்டை ஹூதி இயக்கம் மறுத்துள்ளது. ஹூதியின் ட்ரான் மக்காவின் தடை செய்யப்பட்ட வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே தடுக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2027 IPL ஏலம் இந்தியாவில் நடைபெறவுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் IPL ஏலம் வெளிநாடுகளில் நடைபெற்ற நிலையில் அடுத்த ஏலத்தை இந்தியாவில் நடத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. IPL 2027 ஏலம் மினி ஏலமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏலத்துக்கான சரியான திகதி மற்றும் நடைபெறும் நகரம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி மது பேசி.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ எத்தியா ட்ரெயிலை பற்றி ஒரு அப்டேட் அப்படியே நம்ம பார்க்கலாம். எத்தியா ட்ரெயில் துபாய் மெட்ரோ வந்து இந்த இன்டர் எமிரேட் ட்ராவலை கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. அது எப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரீஃப் நான் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு இப்போது ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் எத்தியா ட்ரெயிலோட துபாய் வேஸ்ட் ஸ்டேஷன் வரப்போகுதுல்ல. ஸோ துபாய் ரயில் நெட்ஒர்க் பிளான் 2032 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தியா ட்ரெயில் ஹைஸ்பீட் ரயில்வே. ஹைஸ்பீட் ரயில்வேங்கிறது துபாய் டு அபுதாபி போகக்கூடிய ரயில். துபாய் ரெட் கிரீன் ப்ளூ ஃபியூச்சரில் வரக்கூடிய கோல்டு லைன் எல்லாமே டுகெதராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்ரலி நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து துபாயோட ஸ்கேப் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து அபுதாபிக்கு நீங்கள் அரை மணி நேரத்தில் போயிடலாம். அடித்து அந்த ஹைஸ்பீட் ட்ரெயில் வந்துச்சுன்னா அடித்து நூற்றிடலாம். அல்மக்தும் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஜாயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர் தான் ஆகுங்கிறாங்க. அதை தாண்டி எத்தியா ட்ரெயில் அண்ட் மெட்ரோஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடுங்கிறாங்க. ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோட ஸ்கேலே நீங்கள் வேறு மாதிரி ஒரு பரிணாமத்தில் பார்க்கலாம். அடுத்த ஒரு 7-8 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கோல்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும், அமெரிக்காவில் தான் உள்ளதுலேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன்லாம் வச்சு ரேட்டை வந்து கண்டிப்பாக ஹைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபெட் தரப்புலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு மேலே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய கோல்டு டைரக்ஷனே நமக்கு தெரிய வருங்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: இன்னைக்கு மார்னிங் ஒரு மைன்யூட் இன்க்ரீஸ் கோல்டு சந்திச்சிருக்கு. 18 கேரட் தங்கம் 396.25 திரகம்ஸ், 21 கேரட் தங்கம் 462.50, 22 கேரட் தங்கம் 482.25. நேற்று வந்து 479.25 இருந்துச்சு, 3 திரகம்ஸ் ஏறி இருக்கு. 24 கேரட் தங்கம் 520.75 திரகம்ஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை back to back.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: FDR brought to you by Basha Bai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bai Biryani Karama. Corporate and bulk orders also accepted. Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: செழித்தையும் தமிழே.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Chillax song of the hour.
5: Chillax song of the hour.
4: Brought to you by
6: Plots Nale, Prop Shildane. For details, call 056-415-42.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் என்னன்னா, கோல்டு நீங்க வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி கூட வாங்குங்க, இல்லை ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபெட்ரேட் வரப்போகுது, அந்த ஃபெட்ரேட்டை பேஸ் பண்ணி தான் கோல்டோட டைரக்ஷன் அடுத்த சில மாதங்களுக்கு தெரியும்லாம் பேசிட்டு இருந்தாங்க, பார்த்தேன் வீடியோல. எனிவேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆர் நாட் பர்சனல் அண்ட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதனால டிஎன்சி போடுவாங்களா நானும் போட்டுக்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, நான் நெட்ல பார்த்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு பக்கம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா 800-8940 கால் பண்ணுங்க, 889-40. வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: சார் அலி பேசுறேன் சார், துபாயில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க மிஸ்டர் அலி?
1: இல்ல இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் அலி. சாப்பிட்டீங்களா அலி?
1: இல்ல சார், இதே தான் இருக்கும்.
0: சரி சாப்பிடுங்க
1: சார். ரைட்டு, அப்புறம் உங்களுக்கு இன்னைக்காவது சூரியன் தெரியாம இருந்துச்சுல்ல?
0: புரியல,
1: ஷிப்ட் மாறிட்டல?
0: ஆ ஆமா ஆமா, பழைய ஷிப்ட்க்கு வந்துட்டேன் நானு.
1: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லிட்டு போங்க, இவ்வளவு அழகா பேசிட்டு பாட்டு கேட்க போறீங்க
1: சார். நம்ம புது புது அர்த்தங்கள்ல
0: இருந்து ஒரு பாட்டு போடுங்க சார். என்ன ஒரு பிளசன்ட் காலர்ல சமஜாலியா இருந்தது அவரோட பேச எனக்கு. வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: ஹலோ மது.
0: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க வந்து ஷர்மி கனிமொழி? இல்ல, வேற
2: என்ன
0: ஸ்பெஷல் நீ கேக்குறா பா கேள்விய? கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: யாருக்குமே லைன் கிடைக்க மாட்டேங்குது, ஈவினிங் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது.
0: அவங்க அப்படிதான் போன் எடுக்க மாட்டாங்க, நான் எல்லா போனையும் எடுத்துருவேன்.
2: இல்ல, அப்ப ஈவினிங் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, நிறைய பேர் கால் பண்றாங்க போல.
0: ஆமா, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது மாத்தி மாத்தி அடிக்கிறாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: இந்த உப்பு கல்ல கண்ணீருக்கு ஏகப்பட்டதுன்னு ஒரு சாங் வரும்ல?
0: ஆமா, என்ன படம் அது? கருப்சாமி குத்தைய தாரக அதுவா?
2: நான்
0: போட்டு ரெண்டு பாட்டை போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, கிளம்ப போறேன். மறுபடியும் நாளைக்கு 11 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
2: மனசு திட்டமிட்டு மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் எங்கு தலைமைச் செயலகம் கட்டினாலும் நெருக்கடி ஏற்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தெரிவித்தார். தற்போதைய தலைமைச் செயலகத்தில் என்ன பிரச்சினை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் என்பது அறிவிப்புதான், நடக்கப்போவதில்லை, கட்டப்போவதில்லை, கட்டவிடப்போவதில்லை என்று அவர் கூறினார். புதிய தலைமைச் செயலகம் வேண்டும் என சிலர் அறிக்கை விடுகின்றார்கள். தற்போதைய தலைமைச் செயலகத்தில் என்ன பிரச்சினை உள்ளது என்று அவர் வினவியுள்ளார். உங்களுக்கு புதிய தலைமைச் செயலகம் வேண்டும் என்றால் ஓமந்தூர் ஆறு மருத்துவமனையை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தில் தலைமைச் செயலகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சீமான் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு ஆதரவாக 93 உறுப்பினர்களும் எதிராக 29 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த வாக்கெடுப்பு நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதன் மூலம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை இந்த ஒப்பந்தம் பெற்றுள்ளது. ஆளும் தேசிய கட்சி மட்டுமின்றி எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 23 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக சந்தேகநபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையிலேயே அவருக்கு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபரின் பிணை கோரிக்கை தொடர்பான தீர்மானமும் அன்றைய தினமே அறிவிக்கப்படும் என்று நீதவான் தெரிவித்துள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
3: 2026 ஆண்டின் முதல் பாதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உரிமம் இல்லாமல் வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது மற்றும் வேலைவாய்ப்பு சேவைகளை வழங்குவது தொடர்பாக சமூக வலைதளங்களில் செயற்பட்டு வந்த சுமார் 200 கணக்குகள் முடக்கப்பட்டதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் அரசு ஒழுங்குமுறை ஆணையமான TDRA-யுடன் இணைந்து இந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. தேவையான உரிமங்கள் இல்லாமலும் மொஹரியால் உரிமம் பெற்ற ஆட்சேர்ப்பு அலுவலகங்களுடன் தொடர்புடைய இணைப்புகள் இல்லாமலும் அந்த கணக்குகள் வீட்டு பணியாளர் சேவைகளை வழங்கி வந்தது அதிகாரிகளின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு நடைபெற்ற போராட்டங்களை ஒடுக்கிய நடவடிக்கையால் ஈரான் அதிகாரிகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக சர்வதேச மன்னிப்புச் சபை தெரிவித்துள்ளது. அப்போராட்டங்களில் 100,000+ உயிரிழந்தனர். இந்த ஆண்டு நடைபெற்ற புதிய போராட்டங்களை தெஹ்ரான் அரசு ஒடுக்கிய விதமும் 2022 ஆண்டின் நடவடிக்கைகளில் காணப்பட்ட அதே தன்மைகளை கொண்டிருந்ததாகவும் ஆனால் இம்முறை அது இன்னும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றதாகவும் சர்வதேச மன்னிப்புச் சபை தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு போராட்டங்களை ஒடுக்கிய நடவடிக்கைகளில் கொலை, சித்திரவதை, பாலியல் வன்கொடுமை மற்றும் கட்டாயமாக காணாமல் போதல் உள்ளிட்ட மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றதாக சர்வதேச மன்னிப்புச் சபை தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மகளிர் பிரீமியர் லீக் அணிகளுக்கு சீசன் 5 வீராங்கனைகள் ஏலம் அக்டோபர் 28 தேதி கொச்சியில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இந்த தகவல் 5 அணிகளுக்கும் இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 அணிகளும் தங்களது வீராங்கனைகளை தக்க வைத்துக் கொள்வது மற்றும் விடுவிப்பது குறித்து முடிவு செய்ய செப்டம்பர் 28 தேதி வரை அவகாசம் உள்ளது. ஒவ்வொரு அணியிலும் அதிகபட்சமாக 18 வீராங்கனைகள் இருக்கலாம். இதில் அதிகபட்சம் 6 வெளிநாட்டு வீராங்கனைகள் இடம்பெற முடியும். தற்போது என்று சுற்றுக்கான ஒவ்வொரு அணியின் சம்பள வரம்பு 15 கோடி ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நலமா இருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கொஞ்சம் காய்ச்சல் தான் இல்லையா? இந்த வானிலை மாற்றம்னால நிறைய பேருக்கு கொஞ்சம் காய்ச்சல் தொற்றி கொண்டிருக்கிறது. அது இன்னும் நிறைய பேருக்கு அப்படியே பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நேற்று வரைக்கும் நான் வந்து ஆபீஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆண்களை மட்டும்தான் இந்த வைரஸ் தாக்குதா, பெண்கள் யாருக்குமே காய்ச்சல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வாய் முகூர்த்தம் இன்னைக்கு ஒரு ஆர்ஜி ஒரு ஆளுக்கு வந்து இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு. வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்ஜி பிரியாவுக்கு வந்து இன்னைக்கு காய்ச்சல். கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனாலும் நிகழ்ச்சிக்கு வருவாங்க, பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? சரி, லகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய இலக்கியம் சார்

0: கருத்தாடல்கள், கலந்துரையாடல்கள் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே மறந்து போயிடும், இந்த சமூகம் வந்து இதெல்லாத்தையும் மறந்து போயிடும். இந்த ஜென்சி அப்படிங்கிற அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறையினர் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் இப்போ இந்த சமூக வலைதள காலத்தில் இதெல்லாம் பற்றி மறுபடி எல்லாருமே பேசுறது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ சமீபத்தில் மாதவி சிலப்பதிகாரத்தில் ஆடிய 11 ஆட்டங்கள் பற்றிய விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதை பற்றி பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, என்ன மாதிரியான அது ஆடலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத AI உதவியோடு படத்தோடு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலேயே அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓ, இப்படியான ஆட்டமெல்லாம் நம்ம தமிழில் இருந்திருக்கான், நம்ம சமூகத்தில் இருந்திருக்கான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலில் வந்து ஒரு ஒரு கம்பு மாதிரி ஒன்று கட்டி ஆடுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அந்த ஒரு ஆட்டத்தை, அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணினது அப்படின்னா, அது வந்து கீழே இருக்கிற பாம்பு, கீரி இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற மாதிரியான ஒரு ஆட்டமாக அது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னைக்கும் அவங்க பழங்குடியினர்கள் வந்து பயன்படுத்திட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கேற்று காதையில் வரக்கூடிய 11 ஆடல்கள், மாதவி பொன்மயிலால் ஆடை விரித்தாளா இந்தது, மாதவி பொன்மயிலால் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி மாதவி வந்து 11 விதமான ஆடல்களை வந்து நிகழ்த்தி இருக்காங்க அரங்கேற்று காதையில். அது என்னென்ன ஆடல்கள், அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அப்படியே சிலப்பதிகாரத்துக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது அப்படியே தொட்டுட்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா. அடுத்து கதைகளை பேசும் வெளியறிக்கை அங்காடி தெரு படத்துல இருந்து பாட்டு வருது. அப்புறம் என்னவோ என்னவோ பாட்டு வருது, பிரியமான வழி படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பாட்டாச்சு கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள். இதுதான் முதல்ல தேடி சொல்ல ட்ரை பண்ண, ஆனா வரவே இல்லை. சரி, அப்படியெல்லாம் பாடல்கள் வந்திருக்கு இல்லையா? மாதவி ஆடிய அந்த ஆடல்கள், 11 ஆடல்களை வந்து ஆடி இருக்கிறதா சிலப்பதிகாரம் சொல்றது. அல்லியம், கடையம், பாண்டுரங்கம், பேடிக்கூத்து, பாவைக்கூத்து, அப்புறம் சடைக்கூத்து, குடைக்கூத்து, குடக்கூத்து, மரக்கால் ஆடல், அப்புறம் மல்லாடல், அப்புறம் கொடுக்கொட்டி, இப்படி 11 வகையான ஆடல்களை வந்து மாதவி ஆடி இருக்கிறாங்க. முதலாவது ஆடல் வந்து அல்லியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய சிறப்பு என்னன்னா, அல்லியம் என்பது கண்ணன் வந்து ஆடிய ஒரு ஆடல். கம்சன் எனும் அரக்கன் ஒரு யானையின் உருக்கொண்டு தேவர்களுக்கு துன்பம் செய்த அந்த நேரத்துல கண்ணன் அந்த யானையினுடைய ஆற்றலை அழித்து ஒரு ஆடல் ஆடியிருப்பார். அதுதான் அல்லியம் என்று சொல்லப்படுது. அடுத்து கடையம் என்ற ஒரு ஆடல், இது வந்து இந்திரன் மனைவி ஐராணி ஆடிய ஆடல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒவ்வொரு ஆடலுக்கும் ஒவ்வொரு கதைகள் வந்து பின்னாடி இருக்கு. அடுத்து பாண்டரங்கம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம், இது சிவனால் ஆடப்பட்ட ஒரு ஆட்டம் என்று சொல்லப்படுது. அடுத்து பேடிக்கூத்து, ஆண்மை திரிந்த பெண்மை கோலத்து காமன் ஆடிய பேடி ஆடல். பேடி அப்படிங்கிறது ஆண்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பெண் தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பெண்ணா பிறந்திருப்பாங்க, ஆனா ஆண் தன்மை வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான பிறப்புகள் நம்ம இப்பவும் பார்க்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்படியானவங்களை வந்து பேடி என்று சொல்வாங்க. ஆணாக பிறந்து பெண் தன்மை அதிகமா இருக்கிறவங்களை பேடி என்று தமிழில் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு ஆட்டம் தான் இந்த பேடி ஆட்டம் என்று சொல்லப்படுது. அடுத்து பாவை கூத்து, இது பாவையாடல் திருமகளால் ஆடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் குடைக்கூத்து, இது குடைக்கூத்தல் வந்து குடைக்கூத்தாட்டம்ங்கிறது முருகன் ஆடிய ஆட்டம். சூரனூர் போர் செய்ய வானவர் படை வந்து அஞ்சி அப்படியே சோர்வடைந்த போது முருகன் வந்து ஒரு குடையை சாய்த்து அதை வந்து ஆடியிருக்கார். இதுதான் அந்த குடைக்கூத்து என்று சொல்லப்படுது. அடுத்து துடிக்கூத்து, துடிக்கூத்தாடலும் வந்து முருகன் ஆடிய ஒரு ஆட்டம் என்று சொல்லப்படுது. அதுக்கப்புறமா குடக்கூத்து, குடக்கூத்து வந்து திருமால் ஆடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறமா மரக்கால் ஆடல், இதை தான் நான் சொன்னேன். இந்த மரக்காலாடல் வந்து இப்பவும் வந்து இருக்கு, ஆனால் இந்த AI படம் தந்திருக்க அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஒரு வழக்கமாகவே ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னைக்கும் இருக்கு. கீழே வந்து பாம்போ இல்லாட்டி வேறு ஏதாவது ஊர்வனவோ விலங்குகளோ வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய புல் மண்டிய இடங்களுக்குள்ள நடந்து போகிறதுக்காக அவங்க வந்து அதை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மரக்கால் ஆட்டத்தை இன்னைக்கும் நான் வந்து திருவிழா காலங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அடுத்து மல்லாடல், இது என்ன அப்படின்னா திருமாலால் ஆடப்பட்ட ஒரு ஆட்டம் அப்படின்னு அந்த மல்லாடலும் சொல்லப்படுது. அடுத்து கொடி கொட்டு, இது சிவபெருமான் ஆடிய ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இத்தனை ஆட்டங்களையும் வந்து மாதவி ஒரே நேரத்தில் ஆடியிருக்காங்க. இத்தனை வகையான ஆடற்கலைகளும் தெரிந்தவங்க தான் மாதவி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரியாக இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய 11 ஆட்டங்கள், மாதவி ஆடிய 11 ஆட்டங்கள். இப்போ வந்து சமூக வலைதளங்களில் இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு AI மூலமாக படங்களாக வந்து காட்டும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆர்வ மிகுதியாகவும் இருக்கு இல்லையா? நீற்று இல்லாத மாற்றம் பாட்டு வருது புதிய மன்னர்கள் படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
6: This hour of ரகரம் is brought to you by
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

எங்க பார்த்தாலும் சூர்யா ஜோதிகா தான் இல்லையா? 20 வருஷம் திருமணமாகி மறுபடியும் அந்த ஒரு வாம் எடுத்திருக்காங்க. எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து சிறந்த காதலர்கள். சூர்யா வந்து ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே இல்லை, காதல் அப்படிங்கிறது இப்படி ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் நல்ல சுகமாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக ரெண்டு பேரும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ரெண்டு பேருக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு உறவு வந்து தொடர்ந்து சில காலத்துக்கு நீடிக்கும். அதை தான் அவங்க சொல்லுவாங்க. எத்தனையோ சண்டைகள், கருத்து முரண்பாடுகள் எல்லாமே, எதுவுமே இல்லாமல் ஒரு உறவு வந்து எப்போவுமே இருக்க முடியாது இல்லையா? அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை அலுவலகத்திலேயா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வீட்டிலேயா இருக்கட்டும், அம்மா அப்பா, எந்த உறவை எடுத்தாலுமே பிரச்சனைகள் இல்லாத உறவு எங்கேயுமே இருக்க முடியாது. பிரச்சனைகள் வரும், அதை நாம் எப்படி சமாளித்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி ரெண்டு பேருமே நிறைய இடங்களில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதுதான் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான ஒரு படிப்பினையாகவும் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடியது. 20 வருஷம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அப்படிங்கிறதே, அவங்க ரெண்டு பேருக்கும் அத்தனை வயசா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாமளும் இன்னும் அந்த வயசு வரும்போது நாம் அப்படி இருப்போமா, அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து 20 வருஷமா சரி, அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம், 10 வருஷம் அப்புறம் 20 வருஷம் இப்படி நம்மளும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பி இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேராக இருக்காங்க. சரி, இழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிகிட்ருக்கேன். மாதவி ஆடிய அந்த 11 வகையான ஆட்டங்கள் பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இல்லையா? சங்க இலக்கியங்கள் தோன்றி அதுக்கப்புறமா இந்த 50 காப்பியங்கள் தமிழ உருவானது. அதில் சிலப்பதிகாரம் முதலிடம் பெறுது. சிலப்பதிகாரத்துக்கும் சங்க இலக்கியங்களுக்கும் எத்தனை கால இடைவெளி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து நம்ம அனுமானிக்க முடியுது. எப்படி அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் வந்து இந்த கடவுளர்கள், இப்போ நான் குறிப்பிட்ட கடவுளர்கள் பற்றிய விஷயங்கள் எதுவுமே சங்க இலக்கியங்களில் இருக்காது. முருகன் பற்றி இருக்குது, முருகன் பற்றிய கதைகள் சங்க இலக்கியத்தில் இருக்கு, கண்ணன் பற்றிய கதைகள் இருக்கு. ஆனால் சிவபெருமான் பற்றியோ, வேறு வேறு கடவுளர்கள் பற்றியோ எந்த விதமான கதைகளும் சங்க இலக்கியங்களில் இருக்காது. அதுக்கப்புறமா பக்தி இலக்கிய காலத்தில் தான் இதெல்லாம் வந்து உருவானது அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ எல்லாத்தையும் கடந்த ஒரு காலத்தில் தான் இந்த காப்பியங்கள் வந்து உருவாகி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன பாட்டு வருதுன்னா, ஜெயம் படத்துல இருந்து கவிதையே தெரியுமா பாட்டு வருது, அடடா அடடா என்ன ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு அப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல நதியே நதியே பாட்டு வருது, ரிதம் படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

கொல்லிமலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Pride கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
3: நீ ஃபைல் செய்யாதவா?
2: போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000+ ஹேப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட்ட சூஸ் பண்ணுங்க.
1: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
0: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjuman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

கர்நாடக இசையும் மாடர்ன் ஃபியூஷனும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு இசை அனுபவத்தை வழங்கக்கூடியவங்க தான் அகம் பேண்ட். அவங்களுடைய இசை நிகழ்ச்சி எதிர்வரும் செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்கவிருக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளணும், அந்த ஒரு அருமையான இசை அனுபவத்தை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? PlatinumList.ae போய் நீங்க உங்களுடைய டிக்கெட்ஸ் வந்து இப்பவே புக் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சிக்கான அபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் மற்றும் ஹோம் 92.2 FM தான். சரியா, நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? ஃபாஸ் வந்திருந்தாங்க, அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து சிங்கள மொழி பேசுறவங்க நான் நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு மின்சார பார்வை பாட்டு கொடுங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து கண்ணாளனை பாட்டை தான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டு அவங்களுக்காக தரப்போறேன். அவங்களுடைய பிறந்த நாள் நேற்று, அவங்களுக்கு இனிமையான பிந்திய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவங்களுக்காக. ஃபசாவுக்காக இந்த பாட்டு வருது மனசு தோட்டம் மட்டும். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasathu Dimittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திருச்சி சென்னையில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்தது. வீட்டில் சோதனை நிறைவடைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கருத்து வெளியிட்டார். எதிர்வரும் 18ஆம் தேதி தனக்கு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தனது இல்லத்தில் 8 மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். திருச்சி சென்னையில் அன்பில் மகேஷ் தொடர்புடைய இடங்களில் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட சோதனை தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. தாவிகா அரசை விமர்சிப்பதால் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஷக்ஷாத் பட்டி வலையமைப்பை பயங்கரவாத அமைப்பாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அரசிதழ் அறிவிப்பில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் பிரிவு 35(1)ஐ பயன்படுத்தி ஷக்ஷாத் பட்டி வலையமைப்பு என்ற அமைப்பு அச்சட்டத்தின் முதல் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் அட்டவணையில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியல் இடம்பெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நாளை முன்னெடுக்கப்படவுள்ள ரயில் தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக இன்றிரவு சேவையில் ஈடுபடவிருந்த 6 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய இரவு 7 மணிக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் புகையிரதம், இரவு 8 மணிக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசன்துறை நோக்கி பயணிக்கும் புகையிரதம் மற்றும் இரவு 9:30க்கு மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் இரவு அஞ்சல் புகையிரதம் உள்ளிட்ட சேவைகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த புகையிரத பயணங்கள் ரத்து செய்யப்படுவது தொடர்பில் புகையிரத திணைக்களமோ அல்லது போக்குவரத்து அதிகாரிகளோ இதுவரை எவ்வித உறுதியான அறிவிப்பையும் வெளியிடவில்லை.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரக ஜனாதிபதி மெய்தக ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹ்யான் சிரியா ஜனாதிபதி அகமது அல் ஷாராவை சந்தித்தார். இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து கலந்துரையாடினர். குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். துபாயில் நடைபெறும் 24வது அரபு ஊடக உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அகமது அல் ஷாராவுக்கு மேற்கொண்ட பணிப்பயணத்தின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினர் நாடாக மாற்றுவதற்கான முன்மொழிவுகளுக்கு ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான்டெலையின் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய உர்சுலா வான்டெலையின் கனடாவுக்காக கதவை திறப்பது தொடர்பான பணிகளை முன்னெடுக்க விரும்புவதாக கூறினார். இதன் மூலம் பல்வேறு முக்கிய துறைகளில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையே மேலும் நெருக்கமான ஒத்துழைப்பும் உறவுகளும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2027 ஃபார்முலா 1 போட்டி அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அபுதாபி, கத்தார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளிலும் பந்தயங்கள் நடைபெறவுள்ளன. எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் அபுதாபியில் ஃபார்முலா 1 பந்தயம் நடைபெறவுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 24-27ஆம் தேதிகளுக்கிடையில் பஹ்ரீனில் இந்த போட்டி நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. லீவாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 43 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: தமிழ்
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: Rock with Raja.
4: Stay tuned.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: You are back.
7: 1 hour of non-stop Raja hits.
6: Rock with Raja.

0: to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
0: குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: உனக்கு இப்போ 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by
10: Plots Nale PropShell Dane. For details, call 056-415-4242.
11: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
12: ராக் வித் ராஜா.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: Mastro in Super Hit Party Day.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. இரண்டு தொகுதிகளிலும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவுக்கு வந்தது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுகின்றது. 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19 கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதியும் நடைபெறுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: வெற்றியோ தோல்வியோ, வங்காள இடைத்தேர்தல்கள் சிறுபான்மையினருக்கான ஒரு சோதனை என்று மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பாஜகவுக்கு வாக்களிக்காத சிறுபான்மை மக்களுக்கும் இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். நீங்கள் அரசாங்கத்துடன் தொடர்ந்து இருப்பீர்களா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் இதுவென்று சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் குருகிராம் மற்றும் ரெஜிநகர் தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவருக்கு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் சந்தேக நபரின் பிணை கோரிக்கை தொடர்பான தீர்மானமும் அன்றைய தினமே அறிவிக்கப்படும் என்று நீதவான் தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
3: டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறிய பிராந்தியத்தின் முதல் AI மாடலை துபாய் அறிமுகப்படுத்தியுள்ளது. டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறிவதற்காக இந்த பிராந்தியத்தில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு மாடல் ஒன்றை துபாய் அறிமுகப்படுத்த உள்ளது. இவ்வருட இறுதியில் இந்த மாடல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று கூறப்படுகின்றது. இது 91% துல்லியமான உலகின் முதல் AI மாடலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவுக்கான தமது பயணங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்கா தனது நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் அமெரிக்க தளங்களை இலக்க வைக்கும் அபாயம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் அபாயம் அதிகரித்துள்ளது என்று பயண ஆலோசனையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக ஏமன் எல்லை பகுதிகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் அதில் வெளிப்படையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐசிசி ஆடவர் T20 சர்வதேச துடுப்பாட்ட தரவரிசையில் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியில் 82 ஓட்டங்கள் பெற்றதைத் தொடர்ந்து அவர் தரவரிசையில் முன்னேறியுள்ளார். அபிஷேக் 1 இடம் முன்னேறி பாகிஸ்தானின் சஹிப்சாதா ஃபர்ஹானை பின்னுக்கு தள்ளியுள்ளார். தற்போது அவர் முதலிடத்தில் நீடிக்கும் இந்திய அணியின் இஷான் கிஷனை விட 51 புள்ளிகள் பின்தங்கியுள்ளார். 2வது T20 போட்டியில் 57 ஓட்டங்கள் விளாசிய சஞ்சு சாம்சனும் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 2-0 என்ற கணக்கில் வெல்ல முடியாத முன்னிலை பெற்ற நிலையில் சாம்சன் 4 இடங்கள் முன்னேறி 30வது இடத்தை பிடித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM. Namma radio, namma music. Star of the month.
4: Singer Hariharan.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: எங்கடா எங்க அந்த பட்டன்? குட் ஈவினிங் பை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள். தம்பியை தூக்கி சொருகிட்டு இருக்கு காய்ச்சல். என்னடா அது, இப்போ யாருக்கிட்ட கேட்டாலும் எங்கே திரும்பினாலும் என்னங்க உடம்பு சரியில்லைன்னா என்னை கேட்பாங்க. ஆமாம் உடம்பு சரியில்லைங்க, லைட்டாக வந்து ஃபீவருங்க. எனக்கு தாங்க உடம்பு சரியில்லை, என் ஃப்ரெண்டுக்கும் தாங்க உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டிலேயே உடம்பு சரியில்லைங்க. ஐயையா என்ன என்ன இது இது இது. அது யூஸ்வலாக இந்த சம்மர் டு வின்டர், வின்டர் டு சம்மர், இந்த டைமில் வந்து எப்படின்னா, இந்த கிளைமேட் மாறும்போது, வெதர் மாறும்போது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்கும். சரியா? ஆனால் யாரை கேட்டாலும் இன்றைக்கி காலையில் ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி காலையில் ஆக்சுவலி இன்றைக்கி எழுந்துக்கும் போதே வந்து எப்பா நிம்மதியாக தூங்கி மருந்து சாப்பிட்டு சாமையாக எந்திரிக்க போகிறோம். நேற்று நைட்டு தூங்கினவன் தான். காலையில் எந்திரிக்கும் போது வந்து போன வாரம் எப்படி காய்ச்சல் போச்சோ அது குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு பட்டுன்னு இந்த காத்திருக்கிற பலூனை தண்ணிக்குள்ளே அமுக்கி அமுக்கி அமுக்கி விட்டா பட்டுன்னு மேலே வரும்ல, அந்த மாதிரி திரும்பவும் ஆரம்பம் மொதல் இருந்தான்ற மாதிரிம்மா மறுபடியும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் ஓகேன்னு மேனேஜ் பண்ணிட்டு மாத்திரைலாம் போட்டு ஒரு மாதிரி கேராக இன்னைக்கு நான் வந்தேன் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறேன், தம்பி என்னப்பா நீ வந்து ஒரு மாதிரி குளிர்லாம் அடியுது, ஒரே ஃபீவராக இருக்குது, நல்லா சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னா. என்ன ஃபீவருங்களா உங்களுக்கு? ஆமாங்க எங்களுக்கும் தாங்க ஃபீவர். எங்களுக்கா? அப்படி என்னடா எனக்கு தான்டா ஜென்ரலாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானடா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸில் இருக்கிற மொத்த பேரையும் சேர்த்து சொல்கிறான் ஒருத்தன். இன்றைக்கி போய் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ அதனால் அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணி கடைசியில் வண்டி ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாக ஸ்டாப்பிங்க்கு வந்து சேர்ந்துருச்சு. இன்றைக்கி 4:13. திஸ் இஸ் த ஈவினிங் கடக், யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுஏஇ அப்டேட்ஸ்.
3: யுஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: ஸோ ஒரு சில சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அதாவது இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர் சர்வீசஸ்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி, இல்லீகல் டொமஸ்டிக் ஒர்க்கர் சர்வீசஸ். ஆமாம், அதை வந்து அந்த மாதிரி வேலை வாங்கி தரோம் அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரலாக வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு சில சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படின்னா, வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம், பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி தரோம், அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ, அப்புறம் மெய்ட் சர்வீஸ், அப்புறம் இது இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஆல் தீஸ் ஆர் மோஸ்ட்லி இல்லீகலாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி படார் படார்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க துபாய் போலீஸ்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நீ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க போகுது, பாட்டு கேளுங்க என்ன பேசுவோம் நம்ம. நம்பர் ஆவோ யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Back to back.
5: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப தான் வந்து இந்த மஞ்சள், அதுக்கப்புறம் ரசம், பூண்டு, இதோட முக்கியத்துவம்லாம் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு தெரியுது. ஆமாம், ஸோ ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அப்பா 5 நாள் 7 நாள் வச்சு செய்யுமாம் இந்த வைரல் ஃபீவர். எனக்கு இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி கவுண்ட்டு 5வது நாள் தான் ஆகுது. ஓகே, வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஆனால் உண்மையாகவே இந்த ஃபீவர் போட்டு பாடப்படுத்துங்க. இது வரைக்கும் ஆனர் வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு வந்து சொன்னதே இல்லை. இட் வாஸ் ஓகே. அதாவது இப்போ நம்ம எப்படின்னா, மனுஷன் வந்து அப்படியே கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான், படாருன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ உடனே அதை சரி பண்ணுறதுக்கு எல்லாம் புதுசு எல்லாத்தையும் பண்ணுறது, எல்லா மருத்துவ குணங்களும் நிறைந்த அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சில பொருள்லேயே அவ்வளோ இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓவர் டூ பண்ணி சாப்பிட வேண்டியது. காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து சுடு தண்ணி, அதில் இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் லைட்டாக லெமனை புழிஞ்சு லைட்டாக அதில் மஞ்சளை கலந்து விட்டு அப்படி தான் வந்து ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி குடிக்கிறது. இது நார்மல் டேஸில் பண்ணாலே ஓகே தான், ஆனால் இந்த மாதிரி காய்ச்சல் வந்தால் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க தோணுது இந்த மாதிரி. ஆனால் நார்மல் டேஸில் பெருசாக பண்ண மாட்டோம், கரெக்டாக. அப்புறம் வந்து யார்கிட்ட கேட்டாலும், எங்கே திரும்பினாலும், உடம்பு சரியில்லையா, ஃபீவராக, ரசம் குடிப்பா, என்ன நீ ஒரு சின்ன டம்ளராக ரசம் குடிக்கலாமே அப்படின்வாங்க. நான் வந்து பெருசாக ரசம்லாம் குடிக்காத ஒரு டைப்புங்கிறதுனால இப்போ காய்ச்சல் வந்ததுனால தேடி தேடி குடிச்சுன்னு இருக்கேன். பெப்பர் போட்டுத்தாங்க ப்ளீஸ், பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு ரசம் கொடுங்க அப்படின்னு. என்னப்பா வந்து உட்காந்து சார்கோல் சிக்கன் வேணும் அப்படின்னுவேன், அதுக்கப்புறம் வந்து ஜிங்கர் பர்கர் வேணும்னுவேன், இப்போ என்னடானா ரசம் கேட்குற பெப்பர் போட்டு அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியானம் எங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் அப்படி தாயா உனக்கு வந்தால் தெரியும் வலி குடியா ரசத்தை அப்படின்னு வாங்கி மடக்கு மடக்கு குச்சிட்டு இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, உடம்பை பார்த்துக்குங்க. உடம்பு நம்ம பார்த்துக்கலனாலும் பார்த்துக்கிட்டாலும் இந்த காய்ச்சல் மட்டும் எங்கே இருந்தோ தேடி கரெக்டாக வந்து உட்காந்துருதுங்க. அது என்னென்ன என்னால் முடியலையா கடவுளையே. சரி ஓகே, அமரன் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அப்படியே அந்த பாட்டை அப்படியே சந்தோஷமாக கேட்டு முடிங்க. சரியா, இன்றைக்கி இப்படி தான் பேச்சு, இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா, only on 89.4 தமிழ் FM.
2: We'll be back after a short commercial break.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE-ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
5: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242. Arthritis and joint pain பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.
6: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: கீழே குனிஞ்சா அப்படியே தர சுத்துதா இல்லை நம்ம தலை சுத்துதான்னு எனக்கு ஒரே குழப்பமா. ஐயோ, எனிவேஸ் வெல்கம் பேக். திஸ் இஸ் த ஈவினிங் கலக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஆமாம், நம்மளா இல்லை ஃபீவரா ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு போட்டி போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஆனால் வந்து கைஸ், ஐ திங்க் இட் இஸ் 1-3. அந்த 3 வந்து 3 வின்ஸ் ஃபார் ஃபீவர், 1 வின் ஃபார் மீ, விச் இஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. இப்போ பரவாயில்லடா, எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. மனுஷனாக இருந்தால் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகணும் தான், அப்புறம் சகஜம் தானே. உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் ஃபீவர்லாம் வரணும், அப்போ தான் உடம்பு வந்து ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகி வரும்போது இம்யூனிட்டிலாம் பூஸ்ட் ஆகிட்டு அப்படியே பொத்துக்கிட்டு வரணும்னா என்ன சொன்னானுங்க நிறைய பேர். டேய், அனுபவிக்கிறது யாரா? ஆனால் கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் டூவட் படத்துலேருந்து பாட்டு வருது, கேளுங்க. சந்தோஷமாக கேட்டு முடிங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இன்றைக்கி எப்படின்னா, ஒன் திங் இஸ் ட்ரூ, பிகாஸ் ஒவ்வொரு ஏஜும் வந்து நம்ம இந்த ஃபீவரோ இல்லை கோல்டோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து ஒவ்வொரு வயசில் நம்ம ஒரு ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு, ஐ திங்க் காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது மூளைகால செய்யாமல் போகுமா? எனக்கு இன்னும் அப்படி தான், அதுதான் அதுதான் அதுதான் சினாரியோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாவா? ஒருவேளை சப்போஸ் இந்த கோல்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூக்கு அடைச்சிக்கும், அதுக்கப்புறம் அது பரவாயில்ல, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜலதோஷம். ஆனால் ஒரு மாதிரி காதெல்லாம் அடைச்சிட்டு வெளிலிருந்து சவுண்ட் உள்ளே போகாது. அப்போ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிரெயினுக்கும் வந்து தேவையான சிக்னல் உள்ளே போகாமல் அதுவும் வந்து வேலையே செய்யாமல் போயிருமோ போயிருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து கண்ணை மூடினா அப்படியே இந்த திடீர்னு இருட்டு ரூம்குள்ளே போய் உட்கார வச்சா அவங்களுக்கு அமைதியாக இருந்து எதுவுமே கேட்காம அப்படியே எதுவுமே பார்க்க முடியாமல் இருட்டாக இருந்தால் அப்படி அப்படிலாம் தோணுது, அப்படிலாம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த வாட்டி ஒரே ட்ரான்ஸ் மோட்லேயே சுற்றிட்டுருக்கேன் நான் இன்னைக்கு காலையிலேருந்து. எனிவேஸ் கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் டுவேட்லேருந்து பாட்டு வந்து சொன்னேன்ல, ரெண்டாவது வாட்டி சொல்லியிருக்கேன்ல இப்போ. டாக்டர், 6 மணிக்குள்ள நானே வந்து படுத்துருவோம் போல இருக்கு டாக்டர்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா. வெல்கம் பேக். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? ஜஸ்ட் கிவ் மீ அ கால், 800-8940. ஐ எம் ஜஸ்ட் ஒன் கால் அவே. ஹலோ ஹலோ ஹலோ,
1: என்னாச்சு, உடம்பு சரியில்லையா?
0: ரெண்டு நாளா இல்ல, அஞ்சு நாளா,
1: அஞ்சு நாளா. சளி நல்லா பிடிச்சிருக்கு. மிளகு பால் போட்டு குடிங்க, சரியா வரும்.
0: மிளகு மிளகு பால்ல மிளகு போட்டு குடிக்க சொல்றீங்க?
1: மிளகு போட்டு குடிங்க, இருக்கிற தடுமல் ஃபுல்லா போயிடும்.
0: நன்றி, நான் வந்து ட்ரை பண்றேன். நான் ஆக்சுவலி பண்ணேன். பாட்டு பாட்டு என்ன வேணும்?
1: எனக்கு இந்த வருஷம் பானார் படத்துல இருந்து ஏ ஐயா சாமி காலகாமி அந்த பாட்டு போடுங்க.
0: அதுல
1: நான் துபாய்க்கு அபுதாபி போயிட்டு இருக்கேன்.
0: சரி,
1: என்ன? ஓகே,
0: பாத்து போயிட்டு.
1: சரி, பாத்துங்க, கவனமா இருங்க, உங்க உடம்பு பாத்துங்க. மெயின்
0: பாட்டு பாருங்க. ஏ ஐயா சாமி ஏன் ஆள காமின்னு ஏதோ ஒரு பாட்டு போடுன்றாரு, நல்லா இருக்கு பாட்டு. இப்ப அந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டு, அந்த பாட்டு தான் வருது. அப்படி கேளுங்க. I'll see you guys after like 5 o'clock.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottumittu,
5: manasu thottumittu,
6: agadu thargadu thigadu thargadu thongidu thargadu tham thargadu tham thargadu thappa thargadu tham thargadu thargadu thum thargadu thargadu vidhi thargadu thum thargadu thargadu thum thargadu thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu thum thargadu

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஷார்ஜாவில் புதிய வேளாண் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படுகின்றது. இம்மையம் செயற்கை நுண்ணறிவு, செங்குத்து விவசாயம், ஹைட்ரோபோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன ஸ்மார்ட் விவசாய தீர்வுகளை உண்மையான செயற்பாட்டு சூழலில் சோதனை செய்ய விவசாயிகளுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் வாய்ப்பளிக்கின்றது. இந்த தீர்வுகள் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அவற்றின் செயற்திறனை நடைமுறை சூழலில் பரிசோதிக்க இந்த மையம் உதவும் என்று கூறப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: காசா பகுதியில் போரினால் சேதமடைந்த கட்டடம் இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காணாமற் போயுள்ளனர். காசா நகரின் தல் அல் ஹவா பகுதியில் இடிந்து விழுந்த 6 மாடி கட்டடத்தின் இடிபாடுகளில் உயிரிழந்தவர்களின் உடல்களையும் உயிருடன் இருப்பவர்களையும் தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது.
2: தமிழக செய்திகள்.
4: தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் விவசாய கடன் தள்ளுபடி, மின்வெட்டுக்கு தீர்வு, விஜயகாந்துக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரின் ஜீரம் காட் பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடத்திய மிக கொடூரமான தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டு 13 ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் 10 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2013 மே 25 அன்று பஸ்தார் மாவட்டத்தின் தர்பா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஜீரம் காட் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பரிவர்த்தன் பேரணியில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்களின் வாகன தொடரை மாவோயிஸ்டுகள் பதுகி இருந்து தாக்கினர். இவ்வழக்கில் குற்றவாளிகள் 10 பேருக்கும் மரண தண்டனை விதித்து சிறப்பு தேசிய புலனாய்வு முகமையின் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் செப்டம்பர் 16 ஆரம்பிக்கப்பட்டன. இத்திட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாய்க்கு கலந்து கொண்டதுடன் இந்த திட்டத்துக்கு பங்களிப்பு வழங்கிய இந்திய பிரதமர் நரேந்திரமோடி மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கு தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கிடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பிடித்து ஆடிய பாகிஸ்தான் 50 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 350 ஓட்டங்களை குவித்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் உஸ்மான் கான் மற்றும் ஜஹாங்கீர் பிலால் ஆகியோர் தலா 79 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர். இறுதிவரை களத்தில் நின்ற ஃபர்ஹான் யூசாப் 80 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். அகமது உசைன் 63 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணியின் பந்துவீச்சல் சுபான் அலி 2 விக்கெட்டுகளையும் ராஃபி ஆல்பர்ட் மற்றும் ஜார்ஜ் ஹாரிஸ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இங்கிலாந்து இளையோர் அணி 351 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாட உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. லீவாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவைனில் 43 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, வெல்கம் பேக். சரி, 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் டாப்பிக்குள்ளே வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இன்றைக்கி ஒரு நாள் டாப்பிக்கு லீவ் விட்டுறலாம். யார் யார் எப்பப்போ ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறாங்க, அப்பப்போ வந்து திடீர்னு வேலையை லீவ் பண்ணிட்டு போகிறாங்க, நாம் ஏன் டாப்பிக் இன்றைக்கி லீவ் பண்ண ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேனா, பாய்ஸ் படத்துலேருந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே. எங்கே சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டில் காஸ்டியூம்லாம் அமேசிங்காக இருக்கும். என்னையா பாட்டை போடுங்க. சரி, இந்த பாட்டு என்னென்னு அவர் சிங்கர் வந்து ஆக்சுவலாக பாடுறதுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ் கழிச்சு தான் பாடவே ஆரம்பிப்பார் போல். அதனால் அது அந்த பாட்டு தான். 2வது பாட்டு

0: நம்பர் ஒன் இன் ஜிசிசி.
1: துபாய் டு கெட் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் அபுதாபி ஷார்ஜா காரிடோர் கனெக்டிங் டிடபிள்யூசி எட்டிஹாட் ரயில். உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆமாம்ல, இப்போ இந்த ரெண்டு ஏர்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெயின் ஒன்று வரப்போகுது. அது இப்போ கிடையாது, ஆனால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், அதனால் துபாய் இஸ் அப்ரூவ்டு. இந்த இப்போ இன்னொரு ஒரு ஒரு ஃபோர்த் காரிடருக்கு வந்து ஒரு அப்ரூவல் ஒன்று கிடச்சிருக்கு, சரியா? அது வந்து 80 கிலோமீட்டராம், 80 கிலோமீட்டர் ஃபோர்த் காரிடர். ஸோ இப்போது ரோட் நெட்ஒர்க்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் அது. ஸோ இது எப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் ஜேர்னி டைம்ஸ் 60%க்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3.1 மில்லியன் பீப்புளை வந்து ஒரு ஒரு நேரத்தில் கனெக்ட் பண்ணுவான். ஐ மீன் லைக் இட் இஸ் கோயிங் டு சர்வ் அண்ட் கனெக்டிங் அல் மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ட் எட்டிஹாட் ரயில். ஓ, இது வேறு ப்ராஜெக்ட். ஓகே, ரைட்டு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா, அந்த அல் ஷனூஃப் ரோடு டு துபாய் லேண்ட் ரோடு, அதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு. இட் இஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் அல் ஷனூஃப் ரோடு டு துபாய் லேண்ட் ரோடு. ஓகே, சூப்பர். இது வந்து ரெகுலராக கார் ஓட்டுறவங்க, வண்டி ஓட்டுறவங்க ரோட்லேயே இருந்து ஒவ்வொரு எக்ஸிட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோட்டுடைய நேம் அண்ட் எந்த ரோட்டில் எப்போ கரெக்டாக டிராஃபிக் இருக்கும், எங்கேருந்து எப்படி போனால் சாலிக்கலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு நுணுக்கமாக வண்டி ஓட்டுற என்ன மாதிரி ஒரு திறமையான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே இந்த நியூஸ் புரியும் அப்படிங்கிறதுனால.
0: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: அவ்வளோதான், அவ்வளோதான். கோல்ட் ரேட் வேற ஏறிச்சா இறங்கிச்சா ஒண்ணுமே தெரியல. கோல்ட் ரேட் சொல்லிடலாம் அப்படியே.
0: இன்று தங்கத்தின் விலை
1: என்னங்க? கோல்ட் ரேட் வந்து பரவாயில்ல, படுக்கலை, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. 526-528 மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது, இப்போ 521.75 521 75 பில்ஸ், 24 22 கேரட் வந்து 483 திரம்ஸ், 25 பில்ஸே. ஓகே ஓகே, நீ ஃபுல்லாக வந்து நியூஸ் தான். 6 மணி வரைக்கும் ஜாலியாக கிடைக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு தெம்பில்லை. நம்ம ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
0: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. Commercial break.
2: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA and DTCP approved plots, 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

ஓகே, ஜில்லா படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏஐ வீடியோஸ் நிறைய வருது பார்த்தீங்களா? ஆனால் வந்து ஏஐயில் இப்போ ஏதாவது இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சீனில் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அந்த கேரக்டரை அப்படியே அந்த கேரக்டருக்கு பதிலாக நம்மளாவே அந்த கேரக்டராக மாற்றிக்கலாம். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது பார்த்துருப்பேன். ப்ராப்ளி நான் சொல்கிறதுமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். இப்போ வந்து மாஸ்டர் படத்தில் விஜய் வந்து துரத்திட்டு போவார் இந்த ரெண்டு பேரை, அப்புறம் அந்த மெட்ரோ கிட்ட போயிடுவார். போனதுக்கப்புறம் கையில் அந்த ஒரு விஸ்கி பாட்டிலோட அந்த இது இருக்கும், அதை வந்து இப்படி ஓப்பன் அப்படி இப்படி வீசி அந்த டோரை வந்து மெட்ரோவோட அந்த டோர் க்ளோஸ் ஆக விடாமல் அப்படி தடுப்பார்ல. ஆமாம், அது ஆக்சுவல் சீன் தான். அந்த ஆக்சுவல் சீனில் விஜய்யுடைய ஆக்ஷன்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அவருக்கு பதிலாக நம்ம இருக்கிற மாதிரி போட்டு ரெடி பண்ணி ஏஐயில் பண்ண முடியுது. இப்போது நான் ட்ரை பண்ணல இன்னும், ஏன்னா அந்த ப்ராம்ப்ட்டு அப்புறம் அது எந்த ஏஐயில் பண்ணுறது இதெல்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன் நான். ஓகேவா? சாட் ஜிபிடியில் பண்ண முடியாது. நிறைய பேர் இதெல்லாம் சாட் ஜிபிடிங்க எல்லாம் ஈஸிங்க, இது சாட் ஜிபிடிங்க, சாட் ஜிபிடியிலலாம் செய்ய முடியாது. சாட் ஜிபிடி வந்து சாட் ஜிபிடி ப்ளஸ்ஸு வாங்கினா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு 5-6 ஃபோட்டோவை எடிட் பண்ணி தரேன் எக்ஸ்ட்ராவாக. வீடியோவில் பண்ண முடியுமான்னு ரொம்ப டவுட்டு தான் எனக்கு. நானும் இன்னும் ட்ரை பண்ணதில்லை, பட் எனக்கு தெரிஞ்ச ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஹிக்ஸ் ஃபீல்டு தான் நிறைய அதில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நானோ பனானா, அப்புறம் ஆமாம் ரெண்டு மூணு தான் இருக்குது ஹிக்ஸ் ஃபீல்டில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட்டு எப்படியோ திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு சில ஏஐ ஃபார்மேட்டட் வீடியோஸ் திடீர்னு இந்த மாதிரி வைரலாக ஆரம்பிச்சிருது இல்லை. ஆனால் இந்த எடிட் பண்ணுறவங்க யாருமே வந்து எதில் எடிட் பண்ணோம் எப்படி அதோடய ப்ராம்ப்ட் என்னென்னு போடுறதே இல்லை. அதுதான் வந்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, கடைசியில் வந்து எதுவும் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்ல மாட்டீங்க அப்படி ஆகிடுது. சரி ஓகே, ஜில்லாலேருந்து பாட்டு வருது கேட்டு முடியுங்க, வரேன் அப்படியே வந்து. தம்பி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடியாக நவுந்து முன்னாடி போயிட்டுருக்கேன். இது கேட்போம், பாட்டு கேட்போம். ஐ வில் பி பேக். திஸ் இஸ் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா only on 89.4 தமிழ் FM.
2: We'll be back after a short commercial break.
3: பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவ்ன்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: ஏங்க, நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் தனது சாலை போக்குவரத்து கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தவும், அமீரகத்தின் கூட்டாட்சி சாலை அமைப்புடன் இணைப்பை மேம்படுத்தவும் 80 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய 4வது சாலை வழித்தடத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக துபாய் பட்டத்து இளவரசரும் துபாய் நிர்வாக குழுவின் தலைவருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் வழங்கிய உத்தரவுகளின் அடிப்படையில் உட்கட்டமைப்பு துறையில் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக ஷேக் ஹம்தான் தெரிவித்தார். கொசோவோவின் முன்னாள் அதிபர் ஹாஷிம் தாஷி போர்க்குற்றங்களில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று தி ஹேக்கில் நடைபெற்ற விசாரணையில் 58 வயதான தாஷிக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 1990களில் சேர்பியாவுக்கு எதிராக நடைபெற்ற கொசோவோவின் சுதந்திர போரின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த போரில் 10,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. 2025 ஆண்டு நவம்பர் முதல் தற்போது வரை மேற்கொள்ளும் நடைமுறைகளை விளக்கி பிரமாண பத்திரம் தர உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி தரும் நடைமுறையை 2 மாதத்தில் முடிக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: யுபிஐ மூலம் மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்களிடம் கட்டணம் அல்லது வரி விதிப்பது தொடர்பான விவகாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக சிறு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது கூடுதல் நிதிச்சுமை ஏற்படக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையையும் திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். ராகுல்காந்தி இந்த விவகாரத்தை மையமாக கொண்டு மத்திய அரசின் அணுகுமுறையை கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேயருக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜாசேகரவுக்கும் இடையிலான 1வது அதிகாரப்பூர்வ சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வளர்ச்சி பெற்று வரும் அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு பங்காண்மை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இச்சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கிடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி வார்ம்ஸ்லியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் துடுப்பிடத் ஆடிய பாகிஸ்தான் இளையோர் அணி 50 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 350 ஓட்டங்களை குவித்தது. பதிலடித்தாடி வரும் இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணி 7.3 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 81 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஆயிசக் முகமது 32 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டம் இழந்தார். ராஃபி ஆல்பர்ட் 46 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். ஜோ மூர்ஸ் 1 ஓட்டத்துடன் களத்தில் உள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Singer Hariharan.

0: வெல்கம் பேக். ஸோ தேர்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். அப்பா தம்பி வந்து ஓரளவுக்கு சுக்கு காஃபி அதுக்கப்புறம் ரசம் இதெல்லாம் வந்து குடிச்சு ஓரளவுக்கு தேறி மேலே வந்துட்டேன் நான். பட் எனிவேஸ் இப்போது வென்ஸ்டே, இட்ஸ் அ வெரி குட் டே டு டிஸ்கஸ் அபவுட் ப்ராப்பர்ட்டி பையிங். ஓகே, ஸோ அதனால் படுக்கும் போல் எப்படி வந்து ப்ராப்ஷல் அவங்க தான் தே ஆர் தமிழ்நாடு நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் பீப்புள். அட் த சேம் டைம் அங்கேருந்து மிஸ் ஜானகிராமன் சார் போன வாரம் எப்படி சென்னையிலேருந்து கனெக்ட் ஆனாரோ அதே மாதிரி ஹீ இஸ் அகேன் வித் அஸ் ஃப்ரம் சென்னை. சார், ஹலோ சார்.
1: ஹலோ,

0: மறுபடியும் மறுபடியும் யுஏஇல வாழ்ற எல்லா தமிழ் மக்களுக்கும் ப்ராப்ஸர் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பிளாட்ஸுக்கு மேல நம்ம வந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் இருக்க கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம புக்கிங் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நைஸ் நைஸ் சார். சார், இப்போ ஜென்ரலா இப்போ
0: உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரேவோ, ஏன்னா நீங்களுமே எங்களுக்காக நிறைய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் மக்களுக்காக கேட்டுட்டு நீங்க வந்து ஒளிபரப்பு செய்யறீங்க, ரொம்ப நன்றி.
1: ரைட் சார், ரைட். ஸோ ப்ராஃபஸரோட ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராமில், அதையும் போய் 89.4 தமிழ் எஃப்எம்ல பாருங்கள். அட் த சேம் டைம் சார், இப்போ வந்து இப்போது தேர் ஆர் மெனி மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். அதில் வந்து கோல்டு, அந்த பக்கம் கிரிப்டோ, இந்த பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டி பையிங், அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஸ்டாக்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட்னா வந்து ஆப்வியஸ்லி, சின்ஸ் நம்ம வந்து பிளாட்ஸ் பற்றி பேசுனதுனால ஆப்வியஸ்லி நீங்கள் ரியல் எஸ்டேட் தான் சூஸ் பண்ணி தருவீங்க, கரெக்டாக?
0: அப்படி கிடையாது. உண்மையாவே இந்த மாதிரி க்வெஸ்சன் நான் போற நிறைய இன்டர்வியூஸ்ல மீட்டிங் எல்லாம் கேக்குறாங்க. நான் ஒரு காமன் மேனா பதில் சொல்றேன். நான் ரியல் எஸ்டேட், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு சொல்லுவாங்க, ஜுவல்லரி ஷாப் வச்சிருவங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் என்னதான் அவங்க சொன்னாலுமே கஸ்டமருக்கு என்ன எல்லா நாலேஜ் வந்துருச்சு, அவங்க கூகுள்லயோ இல்ல சாட் ஜிபிடில போட்டு பார்த்தா எதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் தான் அவங்க தெரிய வரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டோ எஃப்டியோ இல்ல வந்து வேற ஏதாவது போர்ட்போலியோல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். இது வந்து ட்ரெடிஷ்னலா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்றது ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், அது எல்லாருமே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டில தான் மேஜரா இருக்கு. ரெண்டாவது வந்து ஹை பொட்டன்சியல் ஃபார் அப்ரிசியேஷன்ன்றது ப்ராப்பர்ட்டில தான் இருக்கு, நீங்க கம்பேர் டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது, ரெண்டல் இன்கம் வரத்துக்கு உண்டான சோர்ஸ் இந்த ரியல் எஸ்டேட்ல தான் இருக்கு. நாலாவது, டேஞ்சிபிள் அசெட், வரும்போது கண்டிப்பா இருக்கிறது நம்ம ரியல் எஸ்டேட் தான். டெவலப்மெண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர், இன்னைக்கு இருக்க கண்ட்ரி எக்ஸ்பான்ஷன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில், சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் ரியல் எஸ்டேட்டோட சார்ந்துதான் இருக்கு. அண்ட் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்கு. நீங்கள் பிளாட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டி விழா வைக்கலாம், இதை நாளைக்கு அப்பார்ட்மெண்ட்டாக கட்டலாம். ஸோ மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜென்ரேஷன் ஆஃப் அசெட், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட பசங்களுக்கு, பேர பசங்களுக்கு ஒரு அசெட் கிரியேட் பண்ணி வைக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பொட்டன்சியல் டாக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு ஹோம் லோன் மூலமா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வரும். இந்த 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னால கண்டிப்பா ரியல் எஸ்டேட்ல நீங்க கண்ண மூடி இன்வெஸ்ட் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரியல் எஸ்டேட்ல இல்ல சார், கரெக்டா தான் இருந்தது, கரெக்டா 10 பாயிண்ட். நான் வந்து 10 பாயிண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே சார், இன்னும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன் நீங்க வந்து ப்ராப்ஷன்ல சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வாட் ப்ராப்ஷன் இஸ் ஆஃபரிங் யூ கைஸ் அப்படின்னு. ஸோ கால் தம் 0564154242. ஸோ இந்த வார இவெண்ட் வந்து ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல நடக்குது 20ஆம் தேதி. சார், இன்னும் நிறைய டவுட் இருக்கு, என்ன அந்த லொக்கேஷனில் பிளாட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு க்ரோத் என்ன, அதெல்லாம் இந்த 1 hour அப்படியே கனெக்டடாகவே இருப்போம். எல்லாத்தையும் எனக்கு 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ நீங்கள் சொல்லுங்கள் சார், எல்லாம் கேட்போம் இன்னைக்கு.
0: தேங்க்யூ பிரபு.
1: எஸ் சார், 2 பாயிண்ட் நானும் பாயிண்ட்ன்ற போகிறேன், 2 பாட்டு வருது கேட்டு முடிங்க, வரேன். ஓகே, திஸ் இஸ் ஆர்ஜி பிராபோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யப். Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: We'll be back after a short commercial break.
1: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர் ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
1: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564 15 4242.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வெல்கம் பேக். சோ ப்ராப்ஷல், தே ஆர் தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் பீப்புள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராப்ஷலுக்கு வாரம் சூப்பர் சூப்பராக யூஏக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல, ஐ மீன் ஒரு எமிரேட்டில் ஒரு வாரம் புது ஈவெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ இப்படி ஒரு ஆஃபராக அப்படிங்கிற டைட்டிலில் இந்த வாரம் ஷார்ஜாவில் நோவோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் அங்கே தான் வந்து ப்ராப்ஷலோட பிளாட் செல்லிங் ஈவெண்ட் வந்து இந்த வாரம் நடக்குது. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, ப்ராப்ஷலோட பிளாட்ஸ் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிறதுக்காக, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு பிளாட் வாங்குறதுனால ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜானகிராவன் சார் அங்கேருந்து சென்னையிலேருந்து கனெக்டடாக இருக்கார். சார் வெல்கம் பேக். மூணு பாட்டு முடிச்சு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கே. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் யோசிச்சேன் என்னடா பெரிய பெரிய பாட்டா போகுது அப்படின்னு. சார் இப்போ ஜென்ரலா ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னா அது எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்பதான் நமக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும் அது வந்து க்ரோத் எப்படி இருக்கும், நம்ம எவ்வளோ காசு போட வேண்டியிருக்கும். அதான் ஸோ ப்ராப்ஷலோட பிளாட் எங்கெல்லாம் இருக்கு இது நம்ம ரெகுலராக கேட்குற கேள்வி தான். பட் இருந்தாலும் இப்போ புது லிஸ்னஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, ப்ராப்ஷலா பரவாயில்ல லொக்கேஷன் எங்கப்பா அப்படின்னு. எங்கெல்லாம் இருக்கு சார் நமக்கு பிளாட்டு?
3: நம்ம ப்ராப்ஷல் வந்து 19th year anniversary செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா கஸ்டமருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கிட்ட பிளாட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலி அப்ரிசியேஷன் ஆன லொகேஷன்ல தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி டெவலப் பண்ணி அமைச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல 180 ஏக்கர்ல ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் லான்ச் பண்ணிருக்கோம். உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் இருக்கு, அங்க லெமன் ட்ரீ ஹோட்டல் வரப்போறது நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல இருந்து அப்படியே முன்னாடி சென்னைக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பூந்தமல்லி பெங்களூர் ஹைவேஸ் மேலேயே அந்த தண்டலம் ஒரு லொகேஷன்ல ஆன் ரோடு ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட இருக்கு. தண்டலத்துக்கு பேக் சைடு அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர்ல சகான் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் தான் பெரிப்பல் ரோடோட டச்ல தான் இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்மே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி வந்தீங்கன்னா சுங்குவார் சத்திரத்துல பிஎல் ஆர்எஸ்னு ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட், அது ஆல்மோஸ்ட் 80% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 20% இருக்கு பிரைஸ் வந்து அதை பயங்கரமா அப்ரிசியேட் ஆயிருக்கு. நாங்க லான்ச் பண்ணும்போது ஒரு பிரைஸ்ல போட்டோம், இன்னைக்கு 2000 ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் இந்த பிளாட் விற்கிறோம். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னா திருவள்ளூர் டவுன் கேள்விப்பட்டிருப்பீங்க.
2: திருவள்ளூர்
3: இருக்கு சென்னைக்கு அப்புறமா திருவள்ளூர் திருவள்ளூர் லொகேஷன்ல நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இல்லங்க எனக்கு அண்ணா நகர் பக்கத்துல ஆவடி பக்கத்துல ஏதாவது ப்ராஜெக்ட் கேட்டாலுமே கண்டிப்பா டெபினட்டா பட்டாபிராமன் ஒரு லொகேஷன்ல புது டைட்டில் பார்க் வந்திருக்கு, ஐடி ஹப். அது அங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல வேப்பம்பட்டுன்னு ஒரு லொகேஷன்ல ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. துபாய் மக்கள் நிறைய பேர் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்ட் பேர் வந்து செரினோ. எனக்கு இந்த பக்கம் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஜிஎஸ்டி பக்கம் வேணும்னு சொன்னா கூட மறைமல் நகர்ல 2 ப்ராஜெக்ட் இருக்கு நம்ம கிட்ட. சென்சியான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னைக்குதான் முடிவு பண்ணும், அடுத்த வாரம் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்க்ளேவ் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் 5 ஏக்கர்ஸ் லேண்ட் அது ஜிஎஸ்டி ரோட்ல மறைமல் நகர்ல இருக்கு. மறைமல் நகர்ன்றது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு முன்னாடி, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில நிறைய ஐடி பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதை விட்டா இப்போ நிறைய மக்கள் திருச்சியில எனக்கு பிளாட் வேணும் நீங்க கொடுத்தே அவனும் நடம் பிடிச்சாங்க. துபாயில இருக்க எல்லா மக்களும் அவங்களுக்காக திருச்சியில ஒரு ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் வெங்கடேஸ்வர நகர்ன்ட்டு. இல்ல எனக்கு பூமியிலவா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுல இருக்க ஏதாவது ஒரு இடத்துல வேணும்னு கேட்டா ஆமா மலை பிரதேசத்திலயும் நம்ம கிட்ட குன்னூர்ல ப்ராஜெக்ட் இருக்கு. கொடைக்கானல்ல மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம்.
2: காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர் கரெக்டா சார்? ஸ்ரீபெரும்புதூர், அதுக்கப்புறம் சிங்குவார் சத்திரம்
3: கரெக்டா சொன்னீங்கன்னா
2: காஞ்சிபுரம், தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர், சிங்குவார் சத்திரம், திருவள்ளூர், பட்டாபிராமன் புதுசு, அதுக்கப்புறம் வந்து மறைமலை நகர், வேப்பம்பட்டு மறைமலை நகர், அது வந்து அந்த மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி கிட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரிச்சினா ட்ரிச்சி பக்கம், அண்ட் இந்த பக்கம் வேணும்னா உங்களுக்கு குன்னூர் கொடைக்கினால் இங்க எல்லாம் பிளாட் இருக்கு கரெக்டா சார்? இப்படி கரெக்டா
3: சொன்னா
2: தேங்க்யூ. எனிவே சரி, ஸோ சார் இப்போ இன்னும் கொஞ்சம் டவுட்லாம் இருக்கு, பாட்டு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஓகே ரைட் சார், ரைட். ப்ராப்ஷலோட இந்த பிளாட் செல்லிங் இவெண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் நோவோட்டெல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில். ஸோ ஷார்ஜாவில் நீங்கள் 056-415-4242 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், வந்து கேட்போம், டவுட்லாம் இருக்குது பேசுவோம். யா
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Master, suda oru paattu.
1: Incoming.
0: Suda suda puttum pudhu paattu.
1: Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
1: We'll be back.
2: அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸின் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய், பவர்ட் பை அல் தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
5: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
4: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா?
6: வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் FM. ஸோ ப்ராப்ஷல் இஸ் தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் ஈவெண்ட், ஐ மீன் பிளாட் செல்லிங் பீப்புள். அண்ட் த ஜென்ரலாகவே வந்து பிளாட் வாங்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காகவே வந்து ப்ராப்ஷல் அவங்களுடைய ப்ராமினண்ட்டான லொக்கேஷனில் இருக்கிற எல்லா பிளாட்டையும் வந்து செம்மையாக ஒரு இவெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வராங்க. ஸோ துபாய், அபுதாபி, அதுக்கப்புறம் ஷார்ஜா, மற்ற எமிரேட்டில் ஒரு ஒரு வாரம் இவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் ஷார்ஜாவில் நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் இவெண்ட் வந்து நடக்குது. உங்களுக்கு பிளாட் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி கோ அண்ட் ப்ராப்ஷலுடைய இந்த இவெண்ட்டில் கலந்துக்கோங்க. 0564154242 நம்ம கால் பண்ணி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ சரி ஜானகிராமன் சார்கிட்ட கேட்டுருவோம். சார், சார் சார், இப்போ வந்து சார் ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ பிளாட்லாம் வாங்கணும் அப்படின்னா பெரிய அமௌண்ட் இன்வால்வ்டு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இந்த இவெண்ட்டில் நமக்கு என்ன ஆஃபர் இருக்குது, அட் த சேம் டைம் சப்போஸ் பிளாட் வாங்கிடலான்ற ஆசை ப்ளஸ் நோ ஃபண்டு கையில் காசு இல்லை அப்படின்னா என்ன
7: பண்ணலாம்? நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து காசு இல்லாத விஷயத்துக்கு ஒரு வழி சொல்கிறேன். பிளாட்ஸ் வாங்குறதுக்கு NRIக்கு நம்ம வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம், பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறோம். ஸோ அப்டு 80% வரையும் பேங்க் லோன் வந்து அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 lakhs ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 4 lakhs இருந்தால் போதும், அவங்க ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் 16 lakhs வந்து நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். HDFCலயோ இல்லை SBI பேங்க்லயோ LIC நம்ம வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபண்ட் இருந்தாலே போதும், கஸ்டமர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அவங்களுக்கு உண்டான சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
6: ஓஹோ,
7: அந்த பிளாட் வாங்கின ஆஃபர் என்று இப்பதான் புரியுது உங்களுக்கு?
6: சார்
7: லேட்டா வருது.
6: இல்ல நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு செகண்ட் டிலே.
7: சென்னை மார்க்கெட்ல வந்து எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி துபாய் மக்களுக்கும் தெரிய வரும். இப்ப பிளாட் வாங்கினா என்ன ஆஃபர், இப்படி ஒரு ஆஃபரா எல்லாருமே கேக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா. அதனால ஆஃபர் பேரு இப்படி ஒரு ஆஃபரா நம்ம வந்து வச்சிருக்கோம். பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 4 டிக்கெட் துபாய் டு சென்னை வந்துட்டு போறதுக்கு ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வாங்கினாங்கன்னா 4 டிக்கெட் ஃப்ரீ துபாய் டு சென்னை. லெஸ் தென் 800 ஸ்கொயர் ஃபீட் அவங்க புக் பண்றச்ச 2 ஃபிளைட் டிக்கெட் துபாய் டு சென்னை ஃப்ரீ. இல்ல எனக்கு வந்து ஃபிளைட் டிக்கெட் வேண்டாம் வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டிஷ் வாஷர் ஃப்ரீ பிளஸ் அந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் ஃப்ரீ பிளஸ் 55 இன்சஸ் எல்இடி டிவி ஃப்ரீ. இந்த மூணுமே அவங்க டிக்கெட் வேண்டாம்னா இது வாங்கிக்கலாம். லெஸ் தென் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா எனி 2 திங்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கலாம். இந்த மூணு திங்ஸ் மூணு ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு 2 ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் இப்படி ஒரு ஆஃபரா.
6: நைஸ், நிஜமாவே இது ஒரு இப்படி ஒரு ஆஃபர் தான். ஸோ அதனால பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டு இங்கேருந்து பிளாட் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளாட்டை போய் பார்க்குறதுக்கு டிக்கெட்டு அண்டு அப்படி வேணாம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வேறு ஏதாவது கிஃப்டும்
7: கொடுத்துருவாங்க.
6: ஓகே, தட்ஸ் குட்.
7: ஆக்சுவலாக எங்கள் சேல்ஸ் டீம் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டு மிகப்பெரிய ஆஃபர் தான். இந்த ப்ரைஸுக்கு இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி அப்ரிசியேஷன் ஆக போகிற ப்ராடக்ட் கொடுக்குறது இது மிகப்பெரிய ஆஃபர் தான்.
6: ஓகே,
7: பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் கொடுக்கணும் இருக்காங்க, நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம்.
6: ஒரு மெமரபிள்
7: ஆஃபரா,
6: ஒரு சூவினியர் மாதிரி அது.
7: ஓகே
6: சார், I'll get back to you after ஒரே ஒரு பாட்டு.
7: ஓகே ஓகே
6: சார். சோ 056-415-4242 இஸ் த நம்பர், கால் பண்ணி பாருங்க. ப்ராப்ஷலுடைய இவெண்ட்ல போய் கலந்துக்கோங்க, விச் இஸ் ஹேப்பனிங் திஸ் வீக் 20ஆம் தேதி ஷார்ஜால. ஓகே, நோவோட்டல் ஹோட்டல், Sharjah Expo Center, Sharjah. Yes,
1: Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour
9: brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: We'll be back after a short commercial break.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID, player responsibly. TNC supply.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: இலிருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் தமிழ்நாட்டில் பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவ்ன்ட் இருக்கு, வாங்க போலாம்.
2: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
6: You are back.
7: Welcome back. So propshil avangalude superana oru Sharjah event indha varam ungalkaga 20th nadathraanga. So Sharjah expo center la Novotel la. So you can go, call them 056-415-4242 in case na vandu plot vaanga porampa appadina. ஸோ அதனால் ஜானகிராமன் சார் இருக்கார் லைனில். இதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் த ஷோ சார். இப்போ வந்து ஒரு கடைசி ஒரு கேள்வி, ஷார்ட் கேள்வி, நீங்களும் ஷார்ட்டாக கிறிஸ்பாக பேசிட்டீங்கன்னா அப்படியே முச்சலாம் நம்ம, ரைட் சார்? சார் ஒன்றும் இல்லை, இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ ப்ராப்ஷனில் பிளாட் வாங்கணும், இப்போ ஜென்ரலாகவே பிளாட் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்படின்னா ரெண்டு ஆங்கிள் இருக்கும். ஒன்று வாங்கி போட்டுடலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். சில பேருக்கு இப்படின்னா வாங்கி போட்டுடலாம், அது வந்து ஏன்னா பிளாட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம இஷ்டப்படி கஸ்டமைஸ் பண்ணி வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ சம்திங் ஏதாவது ஒன்று கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ப்ராப்ஷல் பொறுத்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னு பார்த்தா எந்த லொக்கேஷனில் வாங்கலாம், இல்லை வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா எந்த லொக்கேஷன் நமக்கு சரியாக இருக்கும்?
8: குட் குவஸ்டின். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். கஷ்டமா பயப்படாம நம்ம ப்ராடக்ட் வாங்கலாம். நீங்க கேட்ட குவஸ்டின்ல அந்த ரெண்டு குவஸ்டின் திருப்பி சொல்றேன். ஒன்னு, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பிளாட் வாங்கி எங்க எந்த ஏரியா லொகேஷன்ல வாங்கலாம்னு கேட்டிருக்கீங்க. இன்னொன்னு, வீடு கட்டி உடனே குடியேறதுக்கு உண்டான சரௌண்டட் பை ரெசிடென்சி கனெக்டிவிட்டில இருக்கிற மாதிரி லொகேஷன் கேட்கறீங்க, கேட்கீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ற மாதிரி லொகேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி லொகேஷன்ல இப்ப நம்ம கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்ல. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிரைம் லொகேஷன்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ். நீங்க அதை வந்து மல்டிபிளா யூஸ் பண்ணலாம். நீங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு உண்டான அம்சங்களும் அதுல இருக்கு. இல்ல இப்ப நான் லேண்ட் வாங்கி போட்டு அப்ரிசியேஷன் ஆகட்டும், அப்படியே பிளாட்டாவே இருக்கணும்னா இருக்குன்னு கேட்டாலுமே அந்த மாதிரி பிளாட்டு தான் நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டு ஆங்கிள்லயும் பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு பொருத்தமான லேண்ட் தான் நம்ம கிட்ட எல்லா லொகேஷன்ஸ்ல இருக்கு, ரொம்ப பிரைம் லொகேஷன்ஸ் தான். சில லேஅவுட் வந்து போடுவாங்க, ரொம்ப தூரம் போடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஊர்ல, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரொம்ப ஊருக்குள்ள போவாங்க, சுத்தி வயல் காடா இருக்கும். அந்த மாதிரி லொகேஷன் நம்ம கிட்ட இல்ல. எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெர்மினஸ் எல்லாமே கனெக்டிவிட்டி, பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கிற லொகேஷன் தான் நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ பிளாட் இன்வெஸ்ட் பண்றவங்க உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இருக்கு. இல்ல எங்க பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு க்ரோத் வரணும், அந்த மாதிரி பிளாட்டும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லா ப்ராஜெக்டும் அந்த மாதிரி ஆங்கிள் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி லான்ச்சே பண்ணிருக்கோம். அதனால பயப்படாம இப்படி ஒரு ஆஃபர்ல பிளாட்டை புக் பண்ணி அவங்க 4 டிக்கெட் டுபாய் டு சென்னையை அவைல் பண்ணிக்கலாம் உடனே.
7: நைஸ். 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல புக் பண்ணீங்கன்னா 4 டிக்கெட் 2 & 4, 4 பேருக்கு 4 டிக்கெட் 2 & 4. அது அப்புறம் கம்மியாக புக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெண்டு பேருக்கு 2 டிக்கெட் டுபாய் டு சென்னை. சூப்பர் சார். அந்த அது போக வந்து டிக்கெட்ஸ் வேணாம் அப்படின்னா ஈக்குவலண்டாக யூ ஹேவ் அதர் திங்ஸ் லைக் யூ கேன் கெட் அ டிஷ் வாஷர், அதுக்கப்புறம் ரொபாட்டிக் வாக்யூம் கிளீனர், 55-inch எல்இடி டிவி அப்படின்னு நிறையா சூப்பர் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க ப்ராப்ஷனில். ப்ராப்ஷனோடைய இவெண்ட் வந்து ஷார்ஜா நோவோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் நடக்குது. 056-415-4142 056-415-4242 இஸ் த நம்பர் சார். சூப்பர் சார். நீ அடுத்த வாரம் என்ன ஆஃபர் போட போகிறீங்க, எங்கே எந்த எமிரேட்டில் நடத்த போகிறீங்க ஈவெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்.
8: Okay, bro. Thank you for your support.
7: Thank you, sir. You have a nice day, sir. Thank you so much. Okay. அதனால் பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, ப்ராப்ஷனோட இவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. அகேன், இட் இஸ் ஹேப்பனிங் அட் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர் நோவோட்டல், ஓகே. மனசை தொட்ட மெட்டில் நல்ல ஒரு பாட்டு வருது, கேளுங்க. 7 மணிக்கு மேலே தம்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். நம் பிராவோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரக்.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
10: Manasathottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: யுபிஐ பரிவர்த்தனை கட்டண வசூல் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படையான பண பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் தற்போதைய நடைமுறை தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். வணிகர்கள் ஒரு பரிமாற்றத்துக்கு அதிகபட்சமாக 300 ரூபாய் வரை பரிவர்த்தனை கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பொருட்களின் விலையை உயர்த்தி யுபிஐ கட்டணத்தை பொதுமக்கள் மீதுதான் சுமத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரம்தான் மேலும் அதிகரிக்கும் என்று அவர் கவலை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 கொலைகள் நடந்துள்ளதாக ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். நீதிமன்ற வாசலிலேயே கொலை நடக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு உள்ளது என்று ஆர் எஸ் பாரதி விமர்சித்தார். சென்னையில் திருப்பதி குடை ஊர்வலத்தின் போது பெண் போலீசாரிடமே தாவீக நிர்வாகி சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். அமைச்சர்கள் பேசும் இடங்களிலேயே மின்வெட்டுகள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: சர்வதேச கடற்பரப்பில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த கப்பலுடன் பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதிய சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் அரசுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்றாலும் பாகிஸ்தான் கடற்படை கப்பலின் செயற்பாடு இரு நாடுகளுக்கும் இடையிலான 1991 ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு முரணானது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச கடற்பரப்பில் இரு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஒன்றையொன்று குறைந்தது 3 கடல் மைல் தொலைவுக்குள் நெருங்கி வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பின் உயரதிகாரியை இந்திய அரசு அழைத்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தீசக்குட்டி ஆராய்ச்சி இன்று சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார். சுமார் 5 மணி நேரமாக அவர் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பிலான விசாரணைகளில் அவர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த ஆண்டு பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளில் போக்குவரத்து தொடர்பான உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று கூட்டாட்சி போக்குவரத்து கவுன்சில் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக உள்துறை அமைச்சகத்தின் விபத்தில்லா நாள் உறுதிமொழியில் 385,700 பேர் பங்கேற்றனர். இதற்கமைய பள்ளிகள் தொடங்கப்பட்ட முதல் நாளில் எந்தவிதமான போக்குவரத்து தொடர்பான உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கூட்டாட்சி போக்குவரத்து கவுன்சிலின் 5வது கூட்டத்தில் இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டன.
2: உலக செய்திகள்.
4: ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் சிறுவர்களின் இணைய பயன்பாடு தொடர்பில் முக்கிய யோசனையொன்றை முன்வைத்தார். இதற்கமைய 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்கள், இணையவழி விளையாட்டுகள் மற்றும் AI சாட் பாட்களை பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. அவரது யோசனையின்படி 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பெற்றோரின் கண்காணிப்பின் கீழ் பராமரிக்கப்படும் விசேட மினி கணக்குகள் மூலமாக மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த லியோனல் மெஸ்ஸியை பெனினுக்கு எதிராக அக்டோபர் 6 நடைபெறும் நட்பு ஆட்டத்துக்காக அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் அர்ஜென்டினா அணியில் மீண்டும் சேர்த்துள்ளது. இந்த ஆட்டம் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா தேசிய அணிக்கான அதிகாரப்பூர்வ பிரியாவிடை ஆட்டமாக இருக்கும் என அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போட்டி புவனஸ் ஐஎஸ்எல் எதிர்வரும் அக்டோபர் 6 நடைபெறவுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
5: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: அந்த கண்ணழகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன் த பேக்ல புஷ்

0: listening to 89.4 Tamil FM.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
4: நீ ஃபைல் செய்யாதவா?
3: போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
7: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
8: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
9: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
10: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
9: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
9: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0564142.
11: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
12: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
13: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
14: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
13: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
14: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
15: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
9: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal Valkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: 7:23. வெல்கம் பேக். ஸோ உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, மகாராஜான்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா? மகாராஜா வந்து யார் படம், விஜய் சேதுபதி படம். விஜய் சேதுபதி வந்தது பொண்ணுக்கு அப்பாவாக இருப்பார், அதுக்கப்புறம் வீட்டில் அண்டாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து அது வேறு மாதிரி கதை போய் கடைசியில் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படமாக அந்த படம் வந்து முடிஞ்சுது கரெக்டாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட்டு படம் 2024 வந்துச்சு மகாராஜா. அந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து கடைசியில் படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கலன்னா போய் பாருங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க மகாராஜாலாம் பார்க்காம. அதுவும் வந்து அந்த சிங்கம் புலி மாட்டிக்கிற சீன்லாம் அல்டிமேட், எக்ஸ்பெக்டே பண்ணல. ப்ளஸ் நம்ம வந்து ஒருத்தரை நினைப்போம் இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்ட்டு, ஆனால் அப்பாவியாக கூடவே இருந்துட்டு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் சில நேரம் சினிமாலலாம் வந்து எப்படின்னா ஒருத்தன் கெட்டவனாக இருக்கான், அவன் வந்து தப்பானவன், அவன் வந்து வில்ல அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வேண்டி அவன் ஒரு மாதிரி ரெகடாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி, போகிற வரவங்களை வந்து ஈவ்டீசிங் பண்ணுற மாதிரி அப்படிலாம் காட்டுவாங்க. அப்படிலாம் காட்டினா அப்படிலாம் பண்ணால் அவன் கெட்டவனான். ஆனால் உண்மையாகவே இன் ரியல் லைஃப் யதார்த்தத்தில் ரொம்ப அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினைக்கிறவன், கெட்டவனாக இருக்கிறவன், மோசமான ஆள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருப்பான், அவன் வெளிலே தெரிய மாட்டான், அப்பாவே இருக்கிற மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷத்தை வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரிலாம் இவன் தான்டா எங்கேயோ வாங்கியிருக்கான் அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி எஸ், ஏன் நீங்கள் வாங்கினது இல்லையா, உங்களுக்கு யாரும் கொடுத்தது இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படி ஒரு படம் அது மகாராஜா கரெக்டாக. ஸோ ரைட் நவ் இப்போ ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நிறைய இடத்துல இதை பற்றி நான் படித்தேன். ஸோ இந்த இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அந்த படத்தோட ஹீரோ யார், மேத்யூ மெக்கானே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், ஒரு பாட்காஸ்டெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜென்ரலாக அந்த மனுஷன் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்லிஃப்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ மகாராஜா படம் இஸ் கோயிங் டு ஹாலிவுட். எஸ், மேத்யூ மெக்கானே தான் விஜய் சேதுபதியோட ரோலாக, அதை லீட் ரோலாக நடிகிறாராம். மற்ற யார் டிரெக்டர் என்ன ஏது, மற்ற மியூசிக்கெல்லாம் யார், எப்போ என்ன ப்ரொடக்ஷன் அதெல்லாம் தெரில. பட் ஐ திங்க் ஒரு தமிழ் படம் குளோபலி இன்டர்நேஷ்னலி மேலே போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் நிறைய பேர் தமிழ் படங்களை பார்த்து பாராட்டியிருக்காங்க, ஆனால் அந்த படத்தை எடுத்து நம்ம தமிழ் படத்துலேருந்து ஒரு கதை எடுத்தது ஹாலிவுட்டில் படமாக பண்ணுறதுங்கிறது இதுதான் முத வாட்டி. ஐ மன்மதன் படத்தை ஹாலிவுட்டில் வந்து எழுத சொல்லி சிம்புக்கு ஒரு சான்ஸ் வந்து எஸ்டிஆர் வந்து மன்மதன் படத்தை வந்து ஹாலிவுட்டில் எழுதிட்டுருக்காருன்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது மானிட்டைஸ் ஆகலையா என்னன்னு தெரியல, ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பட் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நடக்குது ஜெயசக்தி இல்லை. ஓகே, நல்ல விஷயந்தான், அப்படியே எல்லா தமிழ் படத்தையும் இன்டர்நேஷ்னலி கொண்டு போயிட்டா சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு படங்கள் தான் வந்து அதை அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணும். லெட் தட் ஸ்டிக்மா பிரேக் அண்டு அந்த சைக்கிள் வந்து மகாராஜா படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் நமக்கு. இப்போ ஜாலி இன்னொரு பாட்டு வந்துட்டுருக்கு, அப்படி கேட்டு முடியுங்க. ஓகே, திஸ் இஸ் த ஈவினிங் கலக் ஆன் 89.

0: டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: நைன்டி ஒன்னு போட 90s.

0: குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா only on 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும் அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவ்ன்ட் இருக்கு, வாங்க போலாம்.
5: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
6: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் போய் படி காட்டட்டா.
1: சரி ஓகே, தம்பி வந்து இங்கிருந்து கிளம்புறேன், சந்தோஷமா போயிட்டு நாளைக்கு வருவேனா? வருவேன் நினைக்கிறேன் நாளைக்கு. ஆனால் ஒன்று, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இட்ஸ் கெட்டிங் ரியலி ரியலி சீரியஸ். நிறைய இடங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, வந்தால் போகிறதில்ல. கிட்டத்தட்ட வந்து நார்மல் காய்ச்சல் வந்தால் ரெண்டு நாள் இருக்கும், ஒரு நாள் தீவிரமாக இருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் இது விட்டு விட்டு அடிக்குது, விட்டு விட்டு அடிக்குது. டே எப்பா போதுண்டா சாமியே அப்படிங்கிற மாதிரி, விட்டா போதுன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே உங்களுக்கு வேலை செய்யணும், வண்டி ஓட்டணும், இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்கிறப்போ, வேலைகள்லாம் இருக்கிறப்போ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, அந்த காய்ச்சல் வரும்போது நம்ம வந்து இந்த ரசம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சுக்கு காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஒரு சில மெஷர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் நம்ம. அதெல்லாம் அப்பப்போ லைஃப் ஸ்டைல்லையே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்ன பண்ணி என்ன, யாருக்கு இந்த வைரல் ஃபீவர் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக பரவிடுது. அதனால் பார்த்து சேஃபாக இருக்க. ஐ திங்க் ஐ வில் சீ யூ கைஸ் டுமாரோ ஈவினிங். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கடக். பை பை. பார்த்து வண்டி ஓட்டுங்க ஓகே, அண்ட் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அப்போ தான் மேலே இருக்க

0: We'll be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: வரட்டும் and DTCP approved plots, 80% bank loan assistant oda kedacha okay va? PropShell oda 19th anniversary special offer da idu. Indha weekend Sharjah la event irukku, vaanga polam.
3: 20th September Sunday, No Hotel Sharjah Expo Center la 9 AM to 9 PM PropShell team meet pannunga, unga plot book pannunga.
1: Plots nale PropShell dane. For appointments call 056-415-4242.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

Coming up next. அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக். நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: விரிவான செய்திகள் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
2: திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வீட்டில் இன்று காலை முதல் 8 மணி நேரத்துக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் தனது வீட்டில் நடைபெற்ற சோதனைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்று குற்றஞ்சாட்டினார். தனது அனைத்து கோப்புகள் மற்றும் வீட்டின் அனைத்து அறைகளிலும் சோதனை நடத்த போலீசாருக்கு அனுமதி அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆளும் கட்சியை விமர்சித்ததன் காரணமாகவே தனது வீட்டில் சோதனை நடைபெற்றதாக அவர் குற்றம் சுமத்தினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் அரசியல் மடைமாற்றத்துக்காகவும் எனது வீட்டில் சோதனை நடைபெற்றுள்ளது என்று அவர் கூறினார். விசாரணைக்காக எதிர்வரும் 18ஆம் தேதி நேரில் முன்னிலையாகுமாறு தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையான பின்னர் நேராக தாராபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன். என்ன பொய் வழக்கு போட்டாலும் நீதிமன்றத்தை நாடி நீதியை நிலைநாட்டுவோம் என்றும் அவர் கூறினார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டு மற்றொரு திசை திருப்பும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மாநிலத்தை உருக்கி வரும் எதையும் கண்டுகொள்ளாமல் லண்டனில் ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர். இந்த பிரச்சினைகளை சரி செய்ய முடியாத விரக்தியில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மீது ரெய்டு அஸ்திரத்தை ஏவியுள்ளது எதற்கும் லாயக்கற்ற தாவேக்கா அரசு என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். எதிர்க்கட்சி மீது ரெய்டு நடத்துவதால் மக்கள் கோபத்தை தணிக்க முடியாது. பொய்யான குற்றச்சாட்டுகளும் சட்டத்தின் முன் நிலைக்காது என்பதை இந்த அரசு விரைவில் உணரும் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நடிகர் விஜய் சேதுபதி சொன்ன கருத்து அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். ஏன் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அது பொருந்தாதா என்றும் அவர் வினவினார். அவர் சொன்னது ஒரு பொதுவான கருத்து. இந்த கருத்தை வையத்தலைமை கொள் புத்தகத்தில் வி இறையன்பு எழுதியுள்ளார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என உலகம் முழுவதும் இருக்கும் கோட்பாட்டை அவர் எழுதுகின்றார். அதை விஜய் சேதுபதி பதிவு செய்துள்ளார் என்று சீமான் கூறினார். அவர் கூறிய பொதுவான கருத்தை ஒருவரோடு பொருத்தி பார்த்து பிரச்சினை செய்வது அவசியமற்றது. நீங்கள் ஏன் உங்களை சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படியென்றால் அவர் சொன்னது போல் பிரச்சினைகளை கண்டு ஓடுபவர் தானா என்று சீமான் தெரிவித்தார். அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் ஒன்றின் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதியதை அடுத்து இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக பொறுப்பாளரை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக பொறுப்பாளர் இன்று வெளியுறவு அமைச்சகத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில் முறைக்கு ஒவ்வாத வகையில் இந்திய கடற்படை கப்பல் ஒன்றுடன் மோதிய சம்பவம் குறித்து அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவத்தில் பாரியளவிலான சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. PF திட்டத்தில் மாதச் சம்பள உச்சவரம்பை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் முன்மொழிவை ஏற்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் கட்டாய பாதுகாப்புக்கான மாத சம்பள வரம்பை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக 51 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் கட்டாய PF வரம்புக்குள் கொண்டுவரப்படுவார்கள். 2004 முதல் 2014 வரையிலான 10 ஆண்டுகளில் PF மாத சம்பள வரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதன் பின்னர் செப்டம்பர் 2014 6,500 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. இடைப்பட்ட ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான ஊதிய உயர்வு, வருமான அதிகரிப்பு மற்றும் முறைசார் வேலை வாய்ப்பின் விரிவாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தற்போது இந்த ஊதிய வரம்பு 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
2: எமிரேட்ஸ் மற்றும் போயிங் நிறுவனங்கள் போயிங் 777-9 விமானங்களை இலங்கைக்கு இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இலங்கை சிவ விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. போயிங் மற்றும் எமிரேட்ஸ் பிரதிநிதிகள் CAASL தலைமையகத்தில் சிவில் விமான போக்குவரத்து பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தவீந்தர் ரமுக் வெல்லாவை சந்தித்து இந்த விமானத்தை இலங்கையில் இயக்குவதற்கு தேவையான ஒழுங்குமுறை, விமான தகுதி, விமான நிலையம் மற்றும் செயற்பாட்டு தேவைகள் குறித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பில் போயிங்கின் விமான நிலைய செயற்பாட்டு பொறியியல் முன்னணி பொறியியலாளர் ரிச்சர்ட் வாய்ஸ்விலா, எமிரேட்ஸின் விமான செயற்பாட்டு பொறியியலாளர் ஜின் செபாஸ்டியன் மற்றும் CAASL மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இது ஆரம்பகட்ட ஆலோசனை என்று இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்ஸ் நிறுவனம் போயிங் 777-9 விமானங்களை இலங்கைக்கு இயக்க முடிவு செய்தால் அதற்கு தேவைப்படும் நிபந்தனைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து இருதரப்பினரும் ஆய்வு செய்தனர்.
3: அமீரக செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக டிபி வேர்ல்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதுவரை சரக்குகளின் போக்குவரத்தை தொடர்ந்தும் இயக்குவதற்காக தமது செயற்பாட்டு நெகிழ்வு தன்மையை பயன்படுத்தி வருவதாக நிறுவனத்தின் உலகளாவிய பொருளாதார மண்டலங்களுக்கான தலைவர் தெரிவித்தார். துபாயில் நடைபெற்ற அரபு ஊடக மாநாட்டில் நடந்த மூடிய அரை விளக்கு கூட்டத்தில் டிபி வேர்ல்டின் உலகளாவிய பொருளாதார மண்டலங்களுக்கான தலைவர் அப்துல்லா அல் ஹஷிமி இது தொடர்பில் கலந்துரையாடினார். இது தொடர்பில் உரையாற்றினார். ஹோர்மூஸ் நீரிணை அரேபிய வளைகுடாவுக்கு செல்கின்றது. இதனால் சரக்குகள் அவை சென்றடைய வேண்டிய இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் இயற்கையான நீர் வழி பாதையாக அது அமைந்துள்ளதாக அல் ஹஷிமி தெரிவித்தார். இயல்பு நிலை திரும்ப வேண்டும் எனில் நீரிணை திறக்கப்பட வேண்டும். தற்போது அமீரகத்தின் புவியியல் அமைப்பு காரணமாக இங்கு நாம் மிகவும் நெகிழ்வான மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். கடந்த மாதம் டிபி வேர்ல்டு வெளியிட்ட அறிக்கையின்படி 2026 முதல் பாதியில் நிறுவனத்தின் வருவாய் 13.1% அதிகரித்து 12.7 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும். டீப் ஃபேக் காணொலிகளை கண்டறிய பிராந்தியத்தின் முதல் AI மாடலை துபாய் அறிமுகப்படுத்துகின்றது. டீப் ஃபேக் காணொலிகளை கண்டறிவதற்காக இந்த பிராந்தியத்தில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு மாடல் ஒன்றை துபாய் அறிமுகப்படுத்த உள்ளது. இவ்வருட இறுதியில் இந்த மாடல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று கூறப்படுகின்றது. இது 91% துல்லியமான உலகின் முதல் AI மாடலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
3: உலகச் செய்திகள்.
2: மக்கா நகரை நோக்கி ஹூதி அமைப்பு ஆளில்லா விமானம் மூலம் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புனித நகரமான மக்காவை நோக்கி நடத்தப்பட்ட இந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதல் புனித தலங்களை இலக்கு வைத்து அவற்றின் புனித தன்மையை மீறுவதும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களின் உணர்வுகளை தூண்டுவதுமான ஹூதி அமைப்பின் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேலும் மக்கா இறை தூதரின் செய்தி தொடர்புடைய புனித பூமி, வஹி அருளப்பட்ட இடம் மற்றும் உலக முஸ்லிம்களின் தொழுகை திசையான கிப்லா என சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மக்கா மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷஹ்பாப் ஷெரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஏமனின் ஹூதி இயக்கமே காரணம் என்று சவுதி தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் செயலால் பாகிஸ்தான் மக்கள் மிகவும் வேதனையும் கவலையும் அடைந்துள்ளனர் என்று அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்கா மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் குற்றச்சாட்டை ஹூதி இயக்கம் மறுத்துள்ளது. ஹூதியின் ட்ரான் மக்காவின் தடை செய்யப்பட்ட வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே தடுக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தலையீடுகள் பிராந்திய ஒற்றுமையை சிதைத்துள்ளன என்று ஈரான் அதிகாரி தெரிவித்தார். 13வது பீஜிங் ஷியாங்ஷான் மன்றத்தின் போது ஈரான் ஆயுதப்படைகளின் செயற்பாட்டு பிரிவு துணைத் தலைவர் இதனை கூறினார். உலக நாடுகள் அனைத்தும் இத்தகைய ஒரு தலைப்பட்ச மேலாதிக்கத்தையும் காட்டு நீதி சட்டத்தையும் கண்டிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். மத்திய கிழக்கில் வெளிநாட்டு சக்திகளின் நீண்டகால தலையீடுகள் பிராந்திய ஒற்றுமையை சிதைத்துள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வாண்டலேயன் சிறுவர்களின் இணைய பயன்பாடு தொடர்பில் முக்கிய யோசனையொன்றை முன்வைத்தார். இதற்கு மைய 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்கள், இணையவழி விளையாட்டுகள் மற்றும் AI சாட் பாட்களை பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. அவரது யோசனையின்படி 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பெற்றோரின் கண்காணிப்பின் கீழ் பராமரிக்கப்படும் விசேட மினி கணக்குகள் மூலமாக மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: ICC ஆடவர் T20 சர்வதேச துடுப்பாட்டு தரவரிசையில் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியில் 82 ஓட்டங்கள் பெற்றதை தொடர்ந்து அவர் தரவரிசையில் முன்னேறியுள்ளார். அபிஷேக் சர்மா ஒரு இடம் முன்னேறி பாகிஸ்தானின் ஷஹிப்ஸாதா ஃபர்ஹானை பின்னுக்கு தள்ளியுள்ளார். தற்போது அவர் முதலிடத்தில் நீடிக்கும் இந்திய அணியின் இஷான் கிஷனை 51 ரேட்டிங் புள்ளிகள் பின்தங்கியுள்ளார். 2வது T20 போட்டியில் 57 ஓட்டங்கள் விழாச சஞ்சு சாம்சனும் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். சஞ்சு சாம்சன் 4 இடங்கள் முன்னேறி 30வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
4: 1982. லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
3: ஸ்டார் ஆஃப் தி மந்த்,
5: சிங்கர் ஹரிஹரன்.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். என்னது பிரியாவா அப்படின்னு நீங்க ஷாக்கா வேண்டாம். நானே எஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் வந்து இந்த கோல்டு ஃபீவரு அப்படின்னு கொஞ்சம் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு வந்தா எல்லாத்துக்கும் வந்துடும்ல, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ யாரையும் பிளேம் பண்ண முடியாது நம்ம, அது வந்து அப்படிதான். ஸோ நம்மள தான் நம்ம பாதுகாத்துக்கணும். நீங்க எங்க போனாலும் வந்து மாஸ்க் எல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு போயிடுங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு. அண்ட் உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் இப்படி தான் என்னோட வாய்ஸ் இன்றைக்கி இருக்க போது, மேபி நாளைக்கு சரியாயிரும் நினைக்கிறேன். சரியாகணும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, என்ன அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். 10 நாள் தானே நான் ஊரில் இல்லை, அதுக்குள்ளே ஆஃபீஸில் இவ்வளோ சேஞ்சஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒருத்தர்

0: சொன்னார் எங்கள் ஆஃபீஸில், நீங்கள் 10 days ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா துபாயில் நம்ம ஆஃபீஸ் வாசலில் ஒரு பிரிட்ஜே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, துபாயின்னு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து UAE-ல நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் ஒமான் டு அமீரகத்தை இணைக்கும் 238 kilometers நீளமுள்ள ரயில் இணைப்பு திட்டம். ஸோ அதுக்கான ஒர்க்லாம் ரொம்ப கிடுகிடுகிடுன்னு போயிட்டுருக்காமா, 2027 அதோட சோதனை ஓட்டம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அபுதாபி டு ஒமான் அந்த இடையிலான டைம் குறையும் இல்லையா. ஸோ முக்கியமாக எல்லாத்துக்கும் தேவை அந்த டைம் தான். ஸோ இந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் 24 karat கோல்டு 521 dirhams 75 fils அண்ட் 22 karat கோல்டு 483 dirhams 25 fils அண்ட் 21 karat கோல்டு 463 dirhams 25 fils அண்ட் 18 karat கோல்டு 397 dirhams. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
12: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection. Adikum Thannambikeyudan Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் மியூசிக் லவ்வர்ஸ்க்கெலாம் ஒரு செம்ம ட்ரீட் வந்து காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் மிகப்பெரிய மியூசிக் லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரு மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட். ஸோ துபாய் வராங்க. September 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இந்த மியூசிக்கல் ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் பண்ணலாம் platinumlist.ae-ல இங்கே ப்ரீ புக் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அகம் பேண்டோட கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருக்கூடையும் சேர்ந்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன்

0: குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா only on 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
3: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்வேதா துபாய், சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு பர்சன் யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். அவங்களோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம பாட்டு பாடினாலே வந்து ஆஹா இவங்க வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. என்ன கிடையாது, பொதுவாகவே யார் பாடினாலும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீமேல் சிங்கர் பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி என்னோடய வாய்ஸும் ரொம்ப கொடூரமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்ன விட்டுருங்க, இந்த ஸ்டோரி, அவங்கள பற்றின ஸ்டோரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர் அப்படின்றனால அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அண்ட் எப்படி அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் எப்படி கிடைச்சது, இது எல்லாத்தையும் பற்றியுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ் யார் அவங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். 1984 வெஸ்ட் பெங்காலில் பிறந்த ஒரு சிங்கர் தான் இவங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் எல்லாமே ராஜஸ்தானில் தான் வளர்ந்தது எல்லாமே. அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் கிடையவே கிடையாது. அந்த சிங்கரோட அப்பா வந்து ஒரு என்ஜினியர் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் அவங்க. ஸோ 4 வயசுலேருந்தே வந்து அவங்க மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 வயசுலேருந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெயின் பண்ணி பண்ணி பண்ணி ஒரு பாயிண்டில் எனக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு அவங்களுக்குள்ளே வந்தது. நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட்டில் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இவங்க சின்ன வயசுலேருந்து வந்து சிங்கர் ஆவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடய வந்து இருந்தாங்க. சின்ன வயசில் இந்த ஸ்டேஜ்லலாம் பாட சான்ஸ் கிடைக்கும் இல்லையா, அப்போ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களாம், ஆடியன்ஸ் கிட்டேருந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்தோடனையும் நான் பாடுறதை இத்தனை பேர் ரசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மெய்மறந்து ரசித்து பார்த்தவங்க அப்போது எடுத்தாங்க அந்த மைக்க. இப்போ வரைக்கும் அவங்க இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஃபீமேல் சிங்கர் யார் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியோ ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 索。We'll be back after a short commercial break.
1: Gold necklace ஆ ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
1: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds கராமா சென்டர் துபாய், powered by அல்தவ group of companies.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
5: JM பிராண்ட் ஏசிடா.
4: JM பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக அஸ்வினி ஒரு சாங் கேட்டிருக்காங்க, வணக்கம் சென்னை படத்திலிருந்து. கண்டிப்பா அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸையும் நீங்க கேட்கலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு டிஎம் பண்ணலாம், ஆர்ஜே பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கு. அங்கே வந்துட்டு கூட நீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். அண்ட் தமிழ் எஃப்எம் பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ மனசு தொட்டமேட்டுக்காக அஸ்வினி கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இது நம்ம ரேடியோ, நான் மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa to dimmitte.
0: Tamil 89.4.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சிங்கர், நம்மளோட ஃபேவரட் சிங்கர், அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், யார் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷலோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் காம்படிஷன்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்டடீஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு போயிருந்தாங்க. யூஸ்வலாகவே பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மொதல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வீட்டில் என்ன அப்படின்னா, அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, டேலண்ட் இருந்தால் மட்டும் போதுமா? ஸ்ரேயாவோட ஸ்டோரியில் வந்து இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துருக்காங்களாமா ஸ்ரேயா கோஷல். ஸோ கிளாசிக் மியூசிக் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது, அதுக்கப்புறம் சும்மா பாட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன நோட்ஸை கூட ரொம்ப நுணுக்கமாக. யூஸ்வலாக நமக்கே தெரியும்லாம், ஸ்ரேயா கோஷல் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தவங்க, பட் எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து மிரட்டி விட்டுருவாங்க. எப்படிடா இப்படி பாடுறாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எப்படி பாட முடியுது அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு போயிருப்போம்ல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அந்த ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே கச்சிதமாக வந்து இருக்கும். சின்ன வயசுலேருந்து அதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அதெல்லாம் அந்த ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் சொல்லுவாங்கல்ல. அண்ட் 1995 டெல்லியில் நடந்த ஆல் இண்டியா லைட் வோக்கல் மியூசிக் காம்படிஷனில் ஸ்ரேயா வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க இன்னும் வந்து ஸ்கூல் கோயிங் சைல்டு தான். ஸோ அந்த ஏஜ்லேயே வந்து அவார்ட்ஸ் வின் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நம்மளுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ரேயா கோஷலுக்கு நான் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து எந்த ஒரு பாயிண்ட்லையும் நினைக்கவே இல்லையா. இன்னும் பெஸ்ட் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டே இருந்தாங்களாம். இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவார்டுமே அவங்கள ஸ்டாப் பண்ணல, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதானே ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ், இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening evening Karak with me RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
1: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. சொல்லுவாங்கல்ல, இந்த வாய்ப்புகள்லாம் வந்து நம்மளை தேடி வராது, நம்ம அதை தேடி போகும்போது நம்மளை கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடும் அப்படின்னு. ஸ்ரேயா கோஷலோட ஸ்டோரியிலையும் வந்து அப்படி தான். 1990s இந்த டெலிவிஷன்லலாம் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து நடக்கும். இப்போ எந்த சேனலில் டியூன் பண்ணாலும் ஏதாவது ரியாலிட்டி ஷோ வந்து நடந்துகிட்டே இருக்கும். முன்னாடி அது ரொம்ப ரேரில். ஸோ அந்த டைமில் சரிகமா அப்படின்னு ரொம்ப பாப்புலரான ஒரு ஷோவில் தான் ஸ்ரேயா கோஷல் வந்து கலந்துக்கிட்டாங்க 1996. அவங்க அரௌண்ட் 12 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அப்போது. ஸோ சில்ட்ரன் ஸ்பெஷலில் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் விக்ட்ரி வந்து அவங்களால மறக்கவே முடியல. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் 12 இயர்ஸ் ஓல்டு. ஒரு பக்கம் ஸ்கூல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஹாபீஸ், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சிங்கிங், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த சேம் ஏஜில் இந்த நேஷனல் டெலிவிஷனில் ஒரு பொண்ணு வந்து கிளாசிக்கல் ட்ரைனிங்கோட பாடி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க, எல்லாரோட அட்டென்ஷனையும் சீக் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அந்த காலத்திலேயே. ஸோ அந்த ஷோ தான் ஸ்ரேயா கோஷலை வந்து எல்லா ஆடியன்ஸையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மூமெண்ட். அப்படியே ஒரு ட்விஸ்ட் வருது. சரிகமால அவங்க பாடுறது அந்த காம்படிஷன்லாம் பார்த்து யார் அந்த பொண்ணு அப்படி நோட்டீஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வருது சினிமாலேருந்து. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுத்ததுன்னா சஞ்சலீலா பன்சாலி தான் வந்து கொடுத்தாரு. ஸோ அவங்க வாய்ஸில் அந்த இன்னசென்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிளாசிக்கல் பேஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே அப்படி உருகி உருகி பாடுவாங்கல்ல ஸ்ரேயா கோஷல், நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு டிசிஷன் வந்து ஸ்ரேயாவோட லைஃபே கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண ஒரு மூமெண்ட் தான் அதான். ஸோ சில நேரங்களில் நமக்கு திறமைகள் இருக்கும், ஆனால் சரியான ஒரு பர்சன் கிட்ட அது கொண்டு போய் சேரணும், சேர்க்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா நம்மளோட கடமை தான். சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ சம்திங், நம்ம எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும், அது கரெக்டான ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம், அதுல ஸ்ரேயா கோஷலும் ஒருத்தவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ayu treat ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தா அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: se bude to ne. Rolex. Hmm? Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா only on 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
0: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
2: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
0: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetor UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
3: செழித்தையும் தமிழி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரேயா கோஷலோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹியூஜ் மூவி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரோட எதிர்பார்ப்புமே அந்த படத்து மேலே தான் இருக்குது. தேவ்தாஸ் சஞ்சய் லீலா பன்சாலி டைரக்ட் பண்ணின மூவி. ஐஸ்வர்ய ராயோட கேரக்டருக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்க ஒரு யங் சிங்கர் சூஸ் பண்ணுறாங்க. அந்த சிங்கர் யாருன்னா எஸ் நம்ம ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா வந்து தேவ்தாஸோட சவுண்ட் ட்ராக்ல அவங்க ஃபர்ஸ்ட் மேஜர் பிளேபேக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆன உடனே ஆடியன்ஸோட அட்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரேயா மேலே போச்சு அப்படின்னே சொல்லலாம், பர்டிகுலர்லி பைரி ப்ரியால. ஸோ ஒரு புது சிங்கர் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது எல்லாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்குலாம் பாரு இந்த பொண்ணுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. இமேஜின் பண்ணுங்கள், ரெக்கார்டிங் ரூமில் ஒரு குட்டி பொண்ணு வந்து பாடுறாங்க, ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சொன்ன மாதிரியே ஸ்ரேயா கோஷல் வந்து அவங்க டேலண்ட்காக தான் அவங்கள சூஸ் பண்ணாங்க, அதை அவங்க பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஸ்க்ரீனில் ஐஸ்வர்ய ராயோட கேரக்டருக்கும் அந்த ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸுக்கும் அது ரொம்ப அழகாக வந்து கேரி பண்ணி வந்தது. ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சது. தேவ்தாஸ் டெபியூட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நேஷனல் அவார்ட் வந்து பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கு வந்து வின் பண்ணாங்க நம்ம ஸ்ரேயா கோஷல். ஸோ அதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அதுக்கப்புறம் ஃபிலிம்ஃபேர் ஆர்டி குர்மேன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க டேலண்ட்டுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சது. ஸோ எனிவேஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம்னு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரேயா. ஸ்ரேயா கோஷல் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபேவரட் சிங்கர் ஸ்ரேயா கோஷல். ஸோ ஸ்ரேயா கோஷல்னா பாலிவுட் சிங்கர்னு மட்டும் சொல்லவே முடியாது இல்லையா? பிகாஸ் நம்ம சவுத் இந்தியாவில் கூட அவங்க வாய்ஸ்க்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஃபேன் பேஸே வந்திருக்கு. அதில் நானும் உறுதி, நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பல லாங்குவேஜஸ் வந்து பாடியிருக்காங்க. எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மேலே அப்படியே அந்த முன்பே வாசம் அவங்க இருக்குல்ல, அதுலேயே மெல்ட் ஆகிட்டோம் நாங்கள். அப்போவே யாரடா அவங்க, என்ன வாய்ஸ்? ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் யார் ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு நம்ம தேடின ஒரு காலம் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான்லாம் கண்டிப்பாக தேடி பார்த்தேன். ஸோ அந்த ஒரு சாங் வந்த டைமில் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் ப்ளஸ் இசை புயலோட மியூசிக், அப்புறம் இந்த பக்கம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், இது இந்த காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸ்ரேயா கோஷலோட ப்ரொனன்சியேஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட தமிழ் உச்சரிப்பு வந்து அந்த இமோஷனோடு அப்படியே மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து கொடுக்கும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு லாங்குவேஜ் வந்து தெரியாமல் இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் பாடும்போது அதோட இமோஷன்ஸ் அதை கரெக்டாக வந்து ரீச் ஆகணும், அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரேயா கோஷல். அதனால தான் அவங்க சாங்ஸ் அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் ஆனாலும் அந்த வாய்ஸோட ஐடென்டிட்டி மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஹிந்தியில் ரொமான்டிக் சாங் வந்து கொடுக்கும்போது கூட ஒரு ஃபீல் வரும், தமிழில் வந்து அதை கேட்கும்போது வேறு ஃபீல் இருக்கும். பெங்காலியில் வேறு மாதிரி இருக்கும், கிளாசிக்கலில் வேறு மாதிரி இருக்கும், ஒரு பாப் சாங் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த இமோஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு சிங்கர்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியை அதை ஸ்ரேயா வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து பண்ணிட்டு வராங்க. அண்ட் இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரேயா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு புஷ் தேவைப்படும் தெரியுமா? சில பேர் நிறைய டேலண்ட் இருந்துமே அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இருப்பாங்க. நமக்கு தோணும், இவங்களுக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்கே, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்கன்னு. அப்போது அவங்க பக்கத்தில் உட்காந்து சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது, அவங்கள ஏய் பண்ணியா இல்லையா அப்படின்னு அந்த புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை பண்ணி முடிச்சிருவாங்க, அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்கும், டேலண்ட் கையில் வச்சுட்டு ஃபினான்ஷியலி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு புஷ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இந்த புஷ் கரெக்டான டைமில் கரெக்டான பர்சன் வந்ததுக்கப்புறம் அதை கொடுக்கும்போது லைஃபே டோட்டலாக வந்து மாறும் தெரியுமா? நிறைய பேர் அந்த ஒரு புஷ்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் சில பேர் வந்து நம்மளை நம்மளே புஷ் பண்ணால் தான் உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரேயா கோஷலோட விஷயத்துலேயும் அப்படி தான். ஸ்ரேயாவோட கரியர் க்ரோத் வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து போயிட்டே இருந்தது. அவங்களோட டேலண்ட் தான் மெயின் ரீசன். அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருந்தது. நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஒரு பக்கம் வாங்குறாங்க, ஒரு பக்கம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு, ஒரு பக்கம் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், அந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து அவங்களுக்கு ரெகக்னேஷன் வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ 2010 அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள ஆனர் பண்ணுறதுக்கு June 26 வந்து ஸ்ரேயா கோஷல் தேவா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா? அம்மா அடடே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எஸ், இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து ஏன் ஸ்ரேயா வந்து எந்த ஒரு ஒரு உயரத்துக்கு போனாலும் அவங்க ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளேபேக் சிங்கிங் மட்டும் வந்து இல்லாமல் அவங்க கான்சர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து பாட ட்ரை பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ சைல்ட்ஹுட்டில் அந்த காம்படிஷன் ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. லேட்டராக இன்டர்நேஷ்னல் கான்சர்ட் ஸ்டேஜ்லேயும் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் அவங்க வந்து புதுசாக என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஸ்டேஜ் மட்டும் பெருசாகல, அவங்களோட ஜேர்னியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் புதுசாக அடுத்து அடுத்து அடுத்து வந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலி நம்மளே சில விஷயத்தில் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டுருப்போம்ல, இது போதும் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கும்னு நினைப்போம். பட் நமக்கான ஒரு டைம் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும்போது கரெக்டாக அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி நம்மளோட பேரும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்றது உண்மையான ஒரு விஷயம். என்ன தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட்.

0: குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தையின் நலன் பற்றிய உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க வராங்க NMC ஹாஸ்பிடலின் டாக்டர் வின்னி சூசன் தாமஸ் பீடியாட்ரிஷியன். நாளை காலை 9 மணி முதல் 10 மணி வரை மறக்காம கேளுங்க மசில் மார்னிங் வித் கீர்த்தனா, only on 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிர்தா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரேயா. எஸ், ஸ்ரேயா கோஷல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிங்கர் ஸ்ரேயா கோஷல். ஸோ கரியர் பக்கம் வந்து சூப்பர் பிஸியாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் ஸ்ரேயா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸ்ரேயா அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆதித்யா வந்து 2015 ட்ரெடிஷ்னல் பெங்காலி ஸ்டைல் வெட்டிங் வந்து பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி ரிலேஷன்ஷிப்னால் நம்ம ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து ரொம்ப அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த கிசு கிசு இதெல்லாம் வந்து இருப்பாப்போம்ல. பட் ஸ்ரேயா பற்றினி எந்த ஒரு கிசு கிசுமே இப்போ வரைக்கும் வந்ததே கிடையவே கிடையாது. பிகாஸ் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். அவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு பாய் பாயோட ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஸோ 2015 வந்து மேரேஜ் ஆச்சு. தென் 2021 அவங்களுக்கு ஒரு பாய் பேபி வந்து தேவ்யான் வந்து பிறந்தார். ஸோ அந்த பாயிண்ட்டில் ஸ்ரேயாவோட லைஃப்பில் இன்னொரு ஐடென்டிட்டி வந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு சிங்கர், ஒரு பக்கம் வைஃப், இன்னொரு பக்கம் ஒரு மதர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மதர்ஹுட் வந்ததுக்கப்புறமா ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. எஸ்பெஷலி இந்த இன்டர்நேஷ்னல் கான்சர்ட் வந்து பண்ணும்போது ரெக்கார்டிங்ஸ் இருக்கட்டும், ட்ராவல் இருக்கட்டும், ரிஹர்சல்ஸாக இருக்கட்டும், இதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல் கரியர் இருந்தாலுமே பர்சனல் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தானாக வந்துடும் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அதையும் வந்து ஒர்க் பண்ணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணும் நம்ம தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஸ்ரேயா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அது உண்மையான விஷயம் தானே. ஸோ இந்த ஒரு ஃபீலர் மட்டும் கிடையாது, மேரிக்கோம் நமக்கு தெரியும்ல, ஸோ குத்துச்சண்டை வீராங்கனை மேரிக்கோம் கூட மூணு குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப அழகாக அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்க எத்தனையோ விமன் வந்து இப்போ இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி நல்லா நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரேயா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம ஸ்ரேயா கோஷல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் இது பருத்தி வரும் டைம்ல நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அமீர் சார் தானே டேரக்டர் பருத்தி வரும் மூவிக்கு. அப்போ என்ன பண்ணாருன்னா, ஸ்ரேயா கோஷல் அந்த ஐயோ அந்த சாங் இருக்கு இல்லையா, அதை வந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ரீடேக்ஸ் வந்து போக சொல்லியிருக்கார் அமீர் சார். ஒரு பாயிண்ட்ல ஸ்ரேயா கோஷல் வந்து அழுதுட்டாங்களாம். அழுதுட்டு எனக்கு இந்த பாட்டே நான் பாட மாட்டேன், எனக்கு வந்து டிக்கெட் போடுங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அழுதாங்களாம்மா. ஸோ யுவன் சக்கர் ராஜா வந்து அதை பார்த்தது சிரிச்சு ஐயோ இட்ஸ் ஓகே அப்படின்னு ஸ்ரேயா கோஷல்லாம் கன்சோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யா, ஸோ எனிவேஸ் ஸ்ரேயா கோஷல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, யாருக்கு தான் பிடிக்காது, இன்றைக்கி அவங்க ஸ்டோரி தான் நம்ம பார்த்தோம். எனிவேஸ் இப்போ நான் கிளம்புறேன். இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் ஒரு பிரியா கிட்டே ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கோல்டு இருக்கே, ஃபீவர் இருக்கே, எப்படி இருக்குது அப்படின்லாம் பாசமாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆர்ஜி ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிடாதீங்க. நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எஸ், முடிஞ்சளவுக்கு ஆஃபீஸ்லலாம் யாருக்காவது ஃபீவரோ கோல்டோ இருந்ததுன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். Good night. Bye-bye. Take care.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வீட்டில் இன்று காலை முதல் 8 மணி நேரத்துக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் தனது வீட்டில் நடைபெற்ற சோதனைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என்று குற்றஞ்சாட்டினார். தனது அனைத்து கோப்புகள் மற்றும் வீட்டின் அனைத்து அறைகளிலும் சோதனை நடத்த போலீசாருக்கு அனுமதி அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆளும் கட்சியை விமர்சித்ததன் காரணமாகவே தனது வீட்டில் சோதனை நடைபெற்றதாக அவர் குற்றம் சுமத்தினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் அரசியல் மனைமாற்றத்துக்காகவும் எனது வீட்டில் சோதனை நடைபெற்றுள்ளது என்று அவர் கூறினார். விசாரணைக்காக எதிர்வரும் 18ஆம் தேதி நேரில் முன்னிலையாகுமாறு தனக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையான பின்னர் நேராக தாராபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன். என்ன பொய் வழக்கு போட்டாலும் நீதிமன்றத்தை நாடி நீதியை நிலைநாட்டுவோம் என்றும் அவர் கூறினார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டு மற்றொரு திசை திருப்பும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மாநிலத்தை உருக்கி வரும் எதையும் கண்டுகொள்ளாமல் லண்டனில் ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர். இந்த பிரச்சினைகளை சரி செய்ய முடியாத விரக்தியில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மீது ரெய்டு அஸ்திரத்தை ஏவியுள்ளது எதற்கும் லாயக்கற்ற தாவேக்கா அரசு என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். எதிர்க்கட்சி மீது ரெய்டு நடத்துவதால் மக்கள் கோபத்தை தணிக்க முடியாது. பொய்யான குற்றச்சாட்டுகளும் சட்டத்தின் முன் நிலைக்காது என்பதை இந்த அரசு விரைவில் உணரும் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நடிகர் விஜய் சேதுபதி சொன்ன கருத்து அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். ஏன் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அது பொருந்தாதா என்றும் அவர் வினவினார். அவர் சொன்னது ஒரு பொதுவான கருத்து. இந்த கருத்தை வையத்தலைமை கொள் புத்தகத்தில் வி இறையன்பு எழுதியுள்ளார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என உலகம் முழுவதும் இருக்கும் கோட்பாட்டை அவர் எழுதுகின்றார். அதை விஜய் சேதுபதி பதிவு செய்துள்ளார் என்று சீமான் கூறினார். அவர் கூறிய பொதுவான கருத்தை ஒருவரோடு பொருத்தி பார்த்து பிரச்சினை செய்வது அவசியமற்றது. நீங்கள் ஏன் உங்களை சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படியென்றால் அவர் சொன்னது போல் பிரச்சினைகளை கண்டு ஓடுபவர் தானா என்று சீமான் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: அரபிக்கடலில் இந்திய கடற்படை கப்பல் ஒன்றின் மீது பாகிஸ்தான் கடற்படை கப்பல் மோதியதையடுத்து இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக பொறுப்பாளரை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக பொறுப்பாளர் இன்று வெளியுறவு அமைச்சகத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில் முறைக்கு ஒவ்வாத வகையில் இந்திய கடற்படை கப்பல் ஒன்றுடன் மோதிய சம்பவம் குறித்து அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவத்தில் பாரியளவிலான சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. PF திட்டத்தில் மாதச் சம்பள உச்சவரம்பை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் முன்மொழிவை ஏற்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் கட்டாய பாதுகாப்புக்கான மாத சம்பள வரம்பை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக 51 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் கட்டாய PF வரம்புக்குள் கொண்டுவரப்படுவார்கள். 2004 முதல் 2014 வரையிலான 10 ஆண்டுகளில் PF மாதச் சம்பள வரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதன் பின்னர் செப்டம்பர் 2014 6,500 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. இடைப்பட்ட ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான ஊதிய உயர்வு, வருமான அதிகரிப்பு மற்றும் முறைசார் வேலை வாய்ப்பின் விரிவாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தற்போது இந்த ஊதிய வரம்பு 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: எமிரேட்ஸ் மற்றும் போயிங் நிறுவனங்கள் போயிங் 777-9 விமானங்களை இலங்கைக்கு இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இலங்கை சிவ விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. போயிங் மற்றும் எமிரேட்ஸ் பிரதிநிதிகள் CAASL தலைமையகத்தில் சிவில் விமான போக்குவரத்து பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தவீந்தர் ரமுக் வெல்லாவை சந்தித்து இந்த விமானத்தை இலங்கையில் இயக்குவதற்கு தேவையான ஒழுங்குமுறை, விமான தகுதி, விமான நிலையம் மற்றும் செயற்பாட்டு தேவைகள் குறித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பில் போயிங்கின் விமான நிலைய செயற்பாட்டு பொறியியல் முன்னணி பொறியியலாளர் ரிச்சர்ட் வாய்ஸ்விலா, எமிரேட்ஸின் விமான செயற்பாட்டு பொறியியலாளர் ஜின் செபாஸ்டியன் மற்றும் CAASL மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இது ஆரம்பகட்ட ஆலோசனை என்று இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்ஸ் நிறுவனம் போயிங் 777-9 விமானங்களை இலங்கைக்கு இயக்க முடிவு செய்தால் அதற்கு தேவைப்படும் நிபந்தனைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்து இருதரப்பினரும் ஆய்வு செய்தனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக டிபி வேர்ல்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதுவரை சரக்குகளின் போக்குவரத்தை தொடர்ந்தும் இயக்குவதற்காக தமது செயற்பாட்டு நெகிழ்வு தன்மையை பயன்படுத்தி வருவதாக நிறுவனத்தின் உலகளாவிய பொருளாதார மண்டலங்களுக்கான தலைவர் தெரிவித்தார். துபாயில் நடைபெற்ற அரபு ஊடக மாநாட்டில் நடந்த மூடிய அரை விளக்கு கூட்டத்தில் டிபி வேர்ல்டின் உலகளாவிய பொருளாதார மண்டலங்களுக்கான தலைவர் அப்துல்லா அல் ஹஷிமி இது தொடர்பில் கலந்துரையாடினார். இது தொடர்பில் உரையாற்றினார். ஹோர்மூஸ் நீரிணை அரேபிய வளைகுடாவுக்கு செல்கின்றது. இதனால் சரக்குகள் அவை சென்றடைய வேண்டிய இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் இயற்கையான நீர் வழிபாதையாக அது அமைந்துள்ளதாக அல் ஹஷிமி தெரிவித்தார். இயல்பு நிலை திரும்ப வேண்டும் எனில் நீரிணை திறக்கப்பட வேண்டும். தற்போது அமீரகத்தின் புவியியல் அமைப்பு காரணமாக இங்கு நாம் மிகவும் நெகிழ்வான மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். கடந்த மாதம் டிபி வேர்ல்டு வெளியிட்ட அறிக்கையின்படி 2026 முதல் பாதையில் நிறுவனத்தின் வருவாய் 13.1% அதிகரித்து 12.7 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும். டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறிய பிராந்தியத்தின் முதல் AI மாடலை துபாய் அறிமுகப்படுத்துகின்றது. டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறிவதற்காக இந்த பிராந்தியத்தில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு மாடல் ஒன்றை துபாய் அறிமுகப்படுத்த உள்ளது. இவ்வருட இறுதியில் இந்த மாடல் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று கூறப்படுகின்றது. இது 91% துல்லியமான உலகின் முதல் AI மாடலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: மக்கா நகரை நோக்கி ஹூதி அமைப்பு ஆளில்லா விமானம் மூலம் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புனித நகரமான மக்காவை நோக்கி நடத்தப்பட்ட இந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதல் புனித தலங்களை இலக்கு வைத்து அவற்றின் புனித தன்மையை மீறுவதும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களின் உணர்வுகளை தூண்டுவதுமான ஹூதி அமைப்பின் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேலும் மக்கா இறை தூதரின் செய்தி தொடர்புடைய புனித பூமி, வஹி அருளப்பட்ட இடம் மற்றும் உலக முஸ்லிம்களின் தொழுகை திசையான கிப்லா என சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மக்கா மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெகபாப் ஷெரீப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஏமனின் ஹூதி இயக்கமே காரணம் என்று சவுதி தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் செயலால் பாகிஸ்தான் மக்கள் மிகவும் வேதனையும் கவலையும் அடைந்துள்ளனர் என்று அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்கா மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் குற்றச்சாட்டை ஹூதி இயக்கம் மறுத்துள்ளது. ஹூதியின் ட்ரான் மக்காவின் தடை செய்யப்பட்ட வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே தடுக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வெளிநாடு தலையீடுகள் பிராந்திய ஒற்றுமையை சிதைத்துள்ளன என்று ஈரான் அதிகாரி தெரிவித்தார். 13வது பீஜிங் ஷியாங்ஷான் மன்றத்தின் போது ஈரான் ஆயுதப்படைகளின் செயற்பாட்டு பிரிவு துணைத் தலைவர் இதனை கூறினார். உலக நாடுகள் அனைத்தும் இத்தகைய ஒருதலைப்பட்ச மேலாதிக்கத்தையும் காட்டு நீதி சட்டத்தையும் கண்டிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். மத்திய கிழக்கில் வெளிநாட்டு சக்திகளின் நீண்டகால தலையீடுகள் பிராந்திய ஒற்றுமையை சிதைத்துள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான்டர்லேயன் சிறுவர்களின் இணைய பயன்பாடு தொடர்பில் முக்கிய யோசனையொன்றை முன்வைத்தார். இதற்கமைய 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்கள், இணையவழி விளையாட்டுகள் மற்றும் AI சாட் பாட்களை பயன்படுத்துவதை முழுமையாக தடை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. அவரது யோசனையின்படி 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பெற்றோரின் கண்காணிப்பின் கீழ் பராமரிக்கப்படும் விசேட மினி கணக்குகள் மூலமாக மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ICC ஆடவர் T20 சர்வதேச துடுப்பாட்ட தரவரிசையில் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியில் 82 ஓட்டங்கள் பெற்றதைத் தொடர்ந்து அவர் தரவரிசையில் முன்னேறியுள்ளார். அபிஷேக் சர்மா ஒரு இடம் முன்னேறி பாகிஸ்தானின் ஷஹிப்ஸாதா ஃபர்ஹானை பின்னுக்கு தள்ளியுள்ளார். தற்போது அவர் முதலிடத்தில் நீடிக்கும் இந்திய அணியின் இஷான் கிஷனை 51 ரேட்டிங் புள்ளிகள் பின்தங்கியுள்ளார். 2வது T20 போட்டியில் 57 ஓட்டங்கள் விளாசி சஞ்சு சாம்சனும் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். சஞ்சு சாம்சன் 4 இடங்கள் முன்னேறி 30வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale PropShell Dane. For details call 056 415 4242.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நிறுத்துங்கடா. அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைனா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. தமிழ் FM, நம்ம ரேடியோ.

Ella no falla.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Ce te asemănă de tine?
1: Rolex. Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்று விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: பாண்ட், a bond, a bond, a bond.
7: Pande, pande, pande, pande, pande, pande, pande, pande,
8: pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande, pande,

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ
0: த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: 89.4 Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.